எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 7ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 7ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6 மணி. குரலும் விளக்கமும். அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் விருந்தோம்பல் அதிகாரத்தில் 86வது குரல். செல்விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இந்த குரலுக்கான டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் உரை. வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான். உரை மீண்டும். வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.

இனி இந்நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 7 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை தருகிறார்கள் பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர். 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம்.

8:30 மனம் விரும்புதே, காலை 9 மணிக்கு அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10 மணிக்கு மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

பிற்பகல் 1:10 என் உயிர் தோழி, 1:55 பாடல் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே கிராமிய கலை, கோபி வட்டம் கொங்கற்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். மாலை 5:30 திரைசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து பயிறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டு புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. 8:00 மனோரஞ்சிதம். இரவு 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 ஸ்பாட்லைட், 10:00 திரை கானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

அப்படிப்பட்டதன்று. இங்கே வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். விவசாயத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்துவிட்டன. இருந்தாலும் நெல் விளைவதற்கு குறைந்தபட்சம் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை கருவாகி உருவாகி வளர்வதற்கு 9 மாதங்கள், 9 நாள்கள், 9 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், அவர் எழுதிய கடலும் கிழவனும் எனும் நாவலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நாவலில் வரும் கிழவர் நம்பிக்கையின் வடிவமாக இருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படை பொறுமை. பொறுமையாக இருப்பவர்களின் நம்பிக்கை சாதனையாகிறது, பொறுமையற்றவர்களின் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாகிறது.

0: நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்கள், உங்களை நம்புங்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற ஒரே வேறுபாடு நம்பிக்கைதான். ஆழமான கடல், கடலுக்கு நடுவே மலை, மலை உச்சியில் உள்ள பாறை இடுக்கில் ஒரு பறவை. அது கூடு கட்டி குஞ்சுகளை பொறித்திருந்தது. தன் குஞ்சு பறவைகளுக்கு உணவு தேட பறந்தது. அவை பசியால் வருந்தின. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் கடல். நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்றது ஒரு சின்ன பறவை. இன்னொரு பறவையோ, நீ குதித்தால் கடலில் மூழ்குவது உறுதி என்றது. குதிக்க விரும்பிய பறவை சற்றே தயங்கியது. பிறகு நம்பிக்கையை வரவழைத்துக் கொண்டு கடலில் குதித்தது. குதித்த பிறகுதான் தான் நீரில் மூழ்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டது. கடலின் மேற்பரப்பில் மிதந்து சின்ன சின்ன மீன்களை கொத்தி தின்றது. அதை பார்த்த மற்ற சின்ன பறவைகள் கடலில் குதித்தன. நம்மால் மிதக்கத்தான் முடியும், மூழ்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டன. இந்த கதையில் வரும் சின்ன பறவை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் உடன் பிறந்த பிற பறவைகளோடு பசியால் இல்லாமல் போயிருக்கும். அதன் நம்பிக்கையே அதை வாழ வைத்தது. அறிவால் நம்பிக்கை உருவாவதில் தவறில்லை. ஆனால் உணர்வால் உருவாகும் நம்பிக்கைக்கு உடனே பலன் கிடைக்கிறது. வெறும் அறிவு எல்லா கேள்விகளையும் கேட்கும், ஆனால் எதையும் நம்பாது. கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் கேள்விகளாலேயே வாழ்க்கையை நடத்தி செல்லக் கூடாது. இந்த உலகை விட்டு புடப்படுகிற மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் பார்க்கின்றான். தான் மட்டும் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்பது போல நடந்து கொள்கின்றான். இது நல்ல நம்பிக்கை என்று இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்தான் மனிதனை இயங்க வைக்கும் உந்து சக்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஏரியில் மீன்பிடிக்க போகிறவர் தூண்டிலை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மீன் எதுவும் சிக்காது என்ற அவநம்பிக்கை வந்துவிட்டால் ஏரிப்பக்கம் யார் போவார்கள்? மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கையையும் சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். சுவாசிக்கும் காற்று மாசடைந்தால் நம் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். நம் நம்பிக்கை மாசடைந்தால் நம் வாழ்க்கை என்னவாகும்? நம்முடைய நம்பிக்கைதான் நம் மனம், குணம் முதலியவற்றின் அச்சாணி. நம்பிக்கை என்னும் அச்சாணியில் கீறல் விழும்போது வாழ்க்கை சக்கரத்தின் தடம் மாறும். நம்பிக்கையை வளப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் நேரம் 6:15:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இப்போது பக்தி மாலை முதலில் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:22:45. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாகூர் எம் ஹனீஃபா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:35
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ள வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்க வேண்டும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்க வேண்டும்.

பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை பாலித்தீன் பைகளில் போட்டு நாற்றுக்களை தயார் செய்த பின்னர் பாடுவாசியை நடுவதற்கு உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழைக்கு முட்டு கொடுக்க வேண்டும். நாற்று அழுகல் நோயை மேலாண்மை செய்ய 2.5 கிலோ ட்ரைகோடர்மா விருடியை 300 கிலோ எருவுடன் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களைச் சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. கால்நடை வளர்ப்போருக்கான அறிவிப்பு. 63 காலப்பட்டி பிரிவு, சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 30ஆம் தேதியன்று ஆடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 04-22-26-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 5:30 முதல் மாலை 4 மணி வரை. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சின்ன வெங்காயத்திற்கான விதைப்புக்கு முந்தைய விலை முன்னறிவிப்பு. சின்ன வெங்காய உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மேலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. 2024-25 ஆண்டில் 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் ஹெக்டேருக்கு சராசரியாக 12 டன் என்ற உற்பத்தி திறனுடன் 5.28 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தி பகுதிகளாகும். உள்நாட்டு தேவை பெரும்பாலும் இப்பிராந்திய உற்பத்தியின் மூலமும் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரும் வரத்துகள் மூலமும் ஈடு செய்யப்படும். அதேவேளையில் தமிழ்நாடு ஒரு முக்கிய ஏற்றுமதி மையமாகவும் செயல்பட்டு இலங்கை, வங்காளதேசம், மலேசியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் சந்தைகளுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வர்த்தக வட்டாரங்களின்படி நடப்பு பருவத்தில் சின்ன வெங்காயத்திற்கு சர்வதேச அளவில் நல்ல தேவை இருப்பதால் மொத்த வெங்காய உற்பத்தியில் தோராயமாக 5-10% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது பெரம்பலூர், தாராபுரம், பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்து அறுவடை செய்யப்படும் புதிய சின்ன வெங்காய வரத்து திருச்சி மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய சந்தைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த 15 ஆண்டுகளாக திண்டுக்கல் சந்தையில் நிலவிய வெங்காயத்தின் விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளையும் மேற்கொண்டது. ஆய்வுகளின் அடிப்படையில் தரமான சின்ன வெங்காயத்தின் சராசரி பண்ணை விலை அறுவடையின் போது கிலோவிற்கு 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இதுவரை கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் சந்தை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. மேலும் தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள பேராசிரியர் மற்றும் தலைவர் காய்கறி பயிர்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்காச்சோளத்தின் முன் விதைப்பிற்கான விலை முன்னறிவிப்பு கேட்கலாம். நம் நாட்டில் மக்காச்சோளத்தின் தேவையானது ஊட்டச்சத்து மற்றும் வர்த்தக ரீதியின் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது. மேலும் கால்நடை மற்றும் கோழி தீவனங்கள், தொழிலக பயன்பாடு, எத்தனால் பயன்பாடு, உயிர் நெகிழி உபயோகம் போன்ற காரணிகளால் முக்கிய வர்த்தக பயிராக மக்காச்சோளம் விளங்குகிறது. இந்திய அரசாங்கத்தின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தின் 3வது மதிப்பீட்டின்படி 2025-26 ஆண்டில் மக்காச்சோளம் 10.74 மில்லியன் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு 55.10 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பானது இயல்பை விட தாழ்ந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு, மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்படும் மாநிலங்களான கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நிலவும் என்பதால் இது பரப்பு மற்றும் உற்பத்தியை

0: மட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலநிலை காரணிகள் மற்றும் சென்ற ஆண்டின் அதிக மக்காச்சோள உற்பத்தியினை மேற்கு ஆசிய நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி வர்த்தகங்களால் நடுநிலைப்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2025-26 சுமார் 0.54 மில்லியன் ஹெக்டேரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு 3.3 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது நம் மாநிலத்தின் தேவையில் சுமார் 50% மட்டுமே. எஞ்சிய தேவைக்கு பிற மாநிலங்களின் இறக்குமதியையே தமிழகம் நம்பியுள்ளது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருப்பூர், விழுப்புரம் மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை நுண்ணறிவு மையம் உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை சந்தையில் கடந்த 15 ஆண்டுகளாக நிலவிய மக்காச்சோள விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வும் மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் அறுவடை காலத்தில் நல்ல தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை ஒரு குவிண்டாலுக்கு 2,200 ரூபாய் முதல் 2,400 ரூபாய் வரை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தகுந்த விதைப்பு முடிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், சிறுதானியங்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே.எம். பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம்

இரவு 7:25 உழவர்களுக்கான ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டு புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதும் ஆகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் நாட்டை உலகளாவிய

0: இந்தியாவை மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின்கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு

0: இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை BJP வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:56. ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம்.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வெட்டிவேர் சமூகம் காக்கும் ஓர் அற்புத தாவரம். இதற்கு குரு வேர் என்று மற்றொரு பெயரும் உண்டு. மழை பெய்தாலும் மழை பெய்யாவிட்டாலும் சாகாவரம் பெற்று சஞ்சீவியாக நீண்ட காலம் வாழும் திறனுடையது இந்த வெட்டிவேர். நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது. எவ்வித உரமோ பயிர் பாதுகாப்பு மருந்தோ தேவை இல்லாததால் இது ஏழைகளின் நண்பன் என்று சொல்லலாம். தென்னந்தோப்புகளில் நீரை சேமிக்க இதை பயன்படுத்தலாம். இது எந்த பயிருக்கும் ஊறு விளைவிப்பதில்லை. இது கால்நடைகள் சாப்பிடாத அதிக நீர் தேவையில்லாத செடி. நடப்பட்ட நிலங்களில் மழை நீரினால் அரித்து கொண்டு வருகின்ற மண்ணானது வெட்டிவேர் அருகே படிந்து சரிவான நில அமைப்பாக மாறி காலப்போக்கில் படிகள் போன்ற அமைப்புகளாக மாறிவிடும். இந்த அமைப்பு காலம் காலமாக அப்படியே நிலைத்திருக்கும். இதன் வேர்கள் கொத்தாக இருப்பதனால் மண்ணை கெட்டியாக பிடித்திருக்கும். அதனால் அதிக மழையின் பொழுது மழைநீர் வெட்டிவேர் தடுப்பருகே தேங்கிவிடுகிறது. அதனால் மண்ணுக்குள் அதிக நீர் ஊடுருவி மண்ணும் அரித்து செல்லப்படுவதில்லை. கழிவு நீர் வெளியேறும் இடங்களில் இந்த வெட்டிவேரை வைத்தால் சில மாதங்களிலேயே அந்த நீரை நல்ல நீராக மாற்றும் தன்மை இதற்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. செலவில்லாத சுத்திகரிப்பு கருவி இது. வெட்டிவேரின் பயனை அனைவருக்கும் எடுத்துச் சொல்லி இயற்கையான இந்த வெட்டிவேரை பயன்படுத்தி மண்ணினை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும்.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பற்றி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக கேட்டு பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. டாக்டர், இது மித்தா ஃபேக்டா அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். வெள்ளையான பற்கள் தான் ஆரோக்கியமான பற்கள் அப்படின்னு இப்போ நிறைய சோஷியல் மீடியாஸ்லலாம் சொல்கிறத பார்க்குறோம். ஸோ எது உண்மை எது பொய் எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன்.
1: இல்லை, அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு ஒயிட்டானதான் ஹெல்த்தியானா, இப்போ ஒரு சிலர் வெள்ளையாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் கருப்பாக இருக்கிறாங்க. வெள்ளையாக இருக்கிறதாண்டா ஹெல்த்தி, கருப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அப்படி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ கலர் ஆஃப் த டீத், லைக் கலர் ஆஃப் த ஸ்கின். அதாவது தோல் என்ன கலரோ அது மாதிரி தான் பல்லோட கலர். ஸோ கலரை வச்சு இது நல்லது கெட்டதுன்னு நீங்கள் சொல்லிடவே முடியாது. தோல் கலர் மாதிரி தான், அதை நம்ம மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பல் இப்போ வெள்ளையாக இருக்குது, அதுலேயே ஒரு இடத்துல மஞ்சளாக இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமே தவிர, கலரை வச்சு இது ஹெல்தி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சிலருக்கு வெள்ளையாக இருக்கும், ஒரு சிலருக்கு மஞ்சளாக இருக்கும், ஓகேங்களா? அதை பொறுத்தலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத, எல்லாமே ஹெல்தி தான். அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். கலரை வச்சு நீங்கள் வந்து ஹெல்தி வீக்குன்னு சொல்லவே முடியாது. தட்ஸ் ராங்.
0: டாக்டர், இப்போ நிறைய வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாக்களில் வந்து வீடியோக்கள்லாம் பார்க்குறோம், பல்ல வந்து வெள்ளையாக்கிறதுக்கு வந்து அந்த சார்கோல் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து சக்கரை லெமன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணால் உண்மையாக வந்து பல் கலர் சேஞ்ச் ஆகுமா இல்லை இன்னும் வஸ்ட்டாக தான் மாறுமா? ஸோ இதை பற்றி சொல்லுங்களேன்.
2: நிறைய பேர் வந்து லெமனு சால்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி, பட் அந்த பல் வந்து என்ன பண்ணணும்னா அது டேமேஜ் தான் பண்ண போதுங்க. பல்லுக்கு மேலே இருக்கிற லேயர்

0: நீங்கள் ஸ்க்ராச் பண்ணுறீங்க, அதனால் அதுக்கப்புறம் கூச்சம் வர்றது, அப்புறம் வந்து இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது சிலதெல்லாம். உங்களுக்கு பல் க்ளீன் பண்ணணும், கலர் மாற்றணும்னா டென்டிஸ்ட் தான் கரெக்டு. நாமளே வீட்டில் இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணுறது அது வந்து வேர்ஸன் தான் பண்ணும். இருக்கிறத மேல் லேயரை போக்கடிச்சிட்டோம் அப்படின்னா அது நீ லைஃப் ஃபுல்லாக கூச போகுது, அதுக்கு ரெமடியெலாம் எதுவும் பண்ண முடியாது. வீட்டில் தயவு செஞ்சு எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், ப்ரெஷ் பண்ணுறோம் நீட்டாக வச்சுக்கிறோம், மீதியில் டென்டிஸ்ட் பண்ணிக்குவாங்க, அதுதான் பெட்டர்.
1: இப்போ டக்குன்னு அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் புளியும் உப்பையும் போட்டு தேய்ச்சிங்கன்னா பளபளன்னு இருக்குது இல்லையா, அதே மாதிரி பல்லுலையும் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. பல்லில் போட்டு தேய்ச்சிங்கன்னா அது இனாமல் மேலே ஸ்க்ராச்சஸ் ஃபார்ம் ஆயிரும். அது மேபி இனிஷியலுக்கு பளபளன்னு தெரியலாமே என்னமோ, பட் அது ஸ்க்ராச்சஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது அதனால் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும்,
0: நிறைய அழுக்கு கூட அட்ராக்ட் பண்ணுவோம்,
1: அழுக்கு அட்ராக்ட் போகும், காரை போய் அதிகமாக சேர்ந்து. ஏன்னா இனாமல்ங்கிறது முழு முழுன்னு வச்சுட்டிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். அதில் ஸ்க்ராச்சஸ் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு காரையெல்லாம் அட்ராக்ட் பண்ணிடும், உங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால் டென்டிஸ்ட்டு போய் பண்ணிக்கிறதா பெட்டர். நம்மளே ஏதோ ஒன்று தெரிஞ்சோம், நம்மளே ஏதோ பண்ணோன்னு பண்ணிங்கன்னா அது சரி வராது, தப்பு அது.
2: டாக்டர், இந்த மாதிரி இன்னொரு ஒரு சில விஷயமும் இருக்குது. அடிக்கடி வந்து அதாவது 6 மந்த்ஸ் வந்து நம்ம பல் க்ளீன் பண்ணும்போது மேலே இருக்க எனாமல் போயிடும், சீக்கிரம் பல் விழுந்துடும், ஸோ இந்த மாதிரி இல்லாமல் சொல்கிறாங்க.
1: அது ஒரு மிகப்பெரிய மித்து. எங்கிட்டே இன்னுமே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் பல் க்ளீன் பண்ணால் பல் கூச்சம் வந்துடுமா, பல் தேய்ச்சிருமா, பல்லை தேய்ச்சி விட்றக்கான அங்கே இருக்கும், அப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம். அந்த க்ளீன் பண்ணுறதுனால எனாமலில் தேய்ஞ்சிருமான்னா வாய்ப்பே கிடையாது, ஒரு சின்ன கீழல் கூட ஒழுகாது. நம்ம அதில் இருக்கிற அழுக்கு காரை இதெல்லாத்தையும் நான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறனால எதுவும் ஆகாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வண்டி நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுனா பெயிண்ட் போயிருமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இது க்ளீன் பண்ணுறனால உங்களுக்கு இனாமலில் எந்த ஒரு ஸ்க்ராச்சோ எந்த மாதிரி இது வராது. என்ன ஆகுதுன்னா அழுக்கு நிறைய சேர்த்திட்டு வர்றாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்ப அந்த அழுக்கு பூரா எடுத்துடுறோம். பல்லுக்கு கீழே இருக்கிற சிமெண்டம்ங்கிற ஏரியா வந்து நல்லா வந்துட்டு கூச்சம் மிகுந்த பகுதி, அது எவரு தான் மூடிட்டுருக்கணும், ஆனால் அழுக்கு தானே இருக்குது, அதை நாங்கள் எடுத்துடுறோம், எவரும் நவுந்து இருக்குது. அதனால் க்ளீன் பண்ணோடனே தண்ணி குடித்தா கூசுது. அடடா முன்னாடி கூசலை, க்ளீன் பண்ணோடனே கூசுது, ஓ இப்போ வந்து பல்ல தேய்ச்சிட்டாங்க அப்படின்னு டக்குன்னு அவங்க அதை அப்படி எடுத்துக்கிறாங்க, அப்படி கிடையாது. அந்த ஒரு 4-5 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கம்ஸ் அதை அந்த கவர் பண்ணிவிடும், கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கூச்சம் போயிடும். க்ளீன் பண்ண உடனே கூசுறனால ஓ தேஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க.
0: அதில் அந்த நம்ம ஆக்சுவலாக நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு வரும், அதுவும் வந்து எல்லாரும் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க ஆனால் எனக்கு தேய்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு, அப்படிலாம் இல்லைங்க, தேயாது, மேல் லேயர் ஒன்றும் ஆகாது.
2: ஓகே டாக்டர், இந்த ரூட் கேனல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரூட் கேனல்னால் என்ன, அது எந்த காரணத்தினால வருது, இதுக்கு சரியான சிகிச்சை முறைனா என்ன?
1: ரூட் கேனல் அப்படின்னு என்ன, ஒவ்வொரு பல்லுக்கும் பார்த்தீங்கன்னா நர்வ் சப்ளை பிளட் சப்ளைன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ வந்து அதுவும் இதே மாதிரி தான், நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ரிவர்சிபிள்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா. ஒரு சொத்தை வந்து இப்போ பல் வந்து 3 லேயரில் ஆயிருக்கு, இனாமல் டென்டின் பல்ப்பு. எனாமலில் ஒரு சொத்தை இருக்கிற வரைக்கும் அதை அடைச்சிக்கலாம், ஈவன் டென்டினுக்கு போனாலும் அதை அடைச்சிக்கலாம். பல்புக்கு ரொம்ப க்ளோஸராக போயிட்டாலோ இல்லை பல்பை டச் பண்ணிருச்சு அப்படின்னா அடைச்சி சரி பண்ண முடியாது, அது ரிவர்சிபிள் கிடையாது, இர்ரிவர்சிபிள் ஆகிடும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா வேருக்கு கீழே அது ஒரு இன்ஃபெக்ஷன் டெவலப் பண்ணும், அதனால் உங்களுக்கு வலிக்கும். இதை வந்து யூஸ்வலாக அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டால், அந்த பல்லை தட்டுனீங்கன்னா வலிக்கும். அதே மாதிரி ராத்திரியில் எனக்கு வலிக்குது அப்படிம்பாங்க, இட்ஸ் கால் நாக்டூனல் பெயின். ராத்திரி வலிக்குது அப்படின்னாவே இட்ஸ் அ சைன் ஆஃப் இர்ரிவர்சிபிள், அதை பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். முன்னாடியெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்த பல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுன்னா பிடுங்கிடணும், அதை தவிர ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ்மெண்ட் தான் அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். எப்படின்னா அந்த பல்லுக்குள்ளார ஒரு துவாரம் பண்ணி அதில் இருக்கிற நர்வ் சப்ளை கெட்டு போய் இருக்கு இல்லைங்களா, இன்ஃபெக்டட் நர்வ்ஸு பிளட் சப்ளை, அதை பூராத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம். எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கெனாலை நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அழகாக ஷேப் பண்ணிவிட்டு அந்த ரூட்டோட டிப்பு வரைக்கும் கட்டப்பர்க்கா மெட்டீரியல் ஒன்று இருக்குது ரப்பர் மாதிரி, ஓகேங்களா, அதை வச்சு ஒரு சீலண்ட்லாம் வச்சு கோட் பண்ணி அதை டிப்பு வரைக்கும் அடைச்சிட்டோம்னா அந்த பல் இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு, ஆனால் வலி இருக்காது. அதுக்காக வந்தது தான் அந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட். இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். பல் பிடுங்கியே தீரணுங்கிற ஸ்டேஜில் கூட நம்ம காப்பாற்றி கொடுத்துருக்கோம். ஈவன் ஒரு பல் பெரிய ஓட்டை ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணி, ஆனால் பெரிய ஓட்டையாக இருந்தாலும் போஸ்ட் அண்ட் கோர்னு சொல்லுவோம், போஸ்டெல்லாம் வச்சு ஸ்ட்ரென்த்து ரீகெயின் பண்ணி கேப் போட்டு என்ன வேணால் கடிக்கிற அளவுக்கு பண்ணிடலாம். ஸோ ஒரு சொத்த பல் ஆழமாக போய் எவ்வளோ பெருசானாலும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அதை நம்ம காப்பாற்றிட முடியும். ஆனால் அதே பல் சொத்தையே இல்லை ஆனால் ஆடிருச்சுன்னா புடுங்கத்தான் வேணும். ஸோ யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி வந்தது தான் ரூட் கெனால். ரூட் கெனால் பண்ணுறங்கிறது வந்து குட் திங். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு சொத்தை வருது அப்படின்னா அது கூச்சம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட் பண்ணும், இல்லை சாப்பிட்ற பொருள் உள்ளே போய் சிக்கும், அப்போவே நீங்கள் போய் பார்த்து அதை அடைச்சிக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா, ஐயோ டாக்டர்கிட்ட போனால் வலிச்சிரும் அப்படின்ட்டு விட்டுறோம். அப்போ நீங்கள் என்ன ஆகும், ஊசி போட்டு ரூட் கெனால் பண்ணி அதுக்கப்புறம் கேப்பை போட்டு மல்டிபிள் விசிட்ஸ் போய் நிறையா செலவு பண்ணி பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ ஏர்லியராக நீங்கள் போயிட்டீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணலாம். பட் ரூட் கெனால் வந்து ஒரு மிகப்பெரிய டென்டிஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாத ஸ்டேஜில் கூட அதை காப்பாற்றி கொடுக்கறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான்.
0: இட்ஸ் அ பெஸ்ட். காரணமே டென்டிஸ்ட்னாலே பயந்துக்கிறாங்க, அதுலேயும் ரூட் கெனால்னு சொன்னால் ரொம்ப பெரிய லெவலில் பயந்துக்கிறதுனால தான் காரணம். எடுத்து விட்டுருங்க, வலிக்குது எடுத்து விட்டுருங்க, அது மட்டும்தான்.

0: சொல்கிறாங்க. பட் இது பண்ணி காப்பாற்றிக்கலாம், எடுக்கிறதுனால அடுத்த ப்ராப்ளம் வரும், அதுக்கு இதை காப்பாற்றுறது பெட்ரு.
1: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும் மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.

அந்த பாடல் அல்லி அர்ஜுனா படத்திலிருந்து எஸ் ஜானகி, ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடியது. இன்று காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும் 60களில் வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.

0: நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 ஆண்டில் 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன்முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஜூன் 8 இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். FM சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக 2 அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார்.

இரண்டாம் கட்டமாக மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

நேரம் 7:25. சேவை செய்திகள். இம்மாதம் 24 முதல் 26 வரை குமாரபாளையம் தென் பண்டரிபுரம் விட்டல்புரி அருள்மிகு பாண்டரங்கர் திருக்கோவில் 99வது ஆண்டு ஆஷாட சுத்த சயன ஏகாதேசி மகோற்சவம் நடைபெறுகிறது. கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நரசிங்க பெருமாள் திருக்கோவில் ஆஷாட சுத்த ஏகாதேசி 45வது ஆண்டு மகோற்சவம் நாளை, அதாவது ஜூலை 24 தேதியிலிருந்து 26 வரை நடைபெறுகிறது. இனி தமிழ்நாடு மின்வாரியத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கோவை சிங்காநல்லூர் பீடம்பள்ளி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை இனி கூறப்போகும் இடங்களுக்கு மின் விநியோகம் தடைப்படும் என செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவிக்கின்றார். மின் விநியோகம் தடைப்படும் இடங்கள் கள்ளப்பாளையம், பீடம்பள்ளி, சின்னக்கலங்கள், பாப்பம்பட்டி, நாகமநாயக்கன் பாளையம் ஒரு பகுதி, கண்ணம்பாளையம், செல்வராஜபுரம் ஒரு பகுதி, பள்ளப்பாளையம், நடுப்பாளையம்.

கோவை மாவட்டத்தில் சுமார் 40.11 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் 2272க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் வசித்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் புதிய அணுகுமுறைகள் அவசியமாகியுள்ளது. இந்த தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நிழல் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது கைபேசியின் மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து காவல்துறையுடன் உடனடியாக தொடர்பு கொண்டு உதவி கோருவதோடு தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும். இத்திட்டம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாஸ்டர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் MCCC மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும். இத்திட்டம் காவல்துறையின் அணுகலை மேலும் எளிமையாக்கி அவசர கால பதில் நடவடிக்கைகளின் வேகத்தை அதிகரிப்பதுடன் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான சமூக சூழலை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

இனி கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறையிடமிருந்து வந்துள்ள பத்திரிகை செய்தி. நிழல் பாதுகாப்பான சமூகத்திற்காக ஒன்றிணைவோம் QR குறியீடு அடிப்படையிலான நவீன பொது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். தமிழகத்தின் வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஒன்றான

வாழ்க்கை வாழ்வதற்கே படத்திலிருந்து லதா ரமாமணி குழுவினர் பாடிய பாடல் அது. கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

ராஜராஜன் சோழன் படத்திலிருந்து குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் எஸ் வரலட்சுமி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். பாடல் வரிகள் கண்ணதாசன். நேரம் 7:40.

0: கேட்டப்பாடல் தங்க பதுமை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி குழுவினர் பாடியது. நேரம் 7:43:45.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

பாசம் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடினார். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடல் வரிகள் கண்ணதாசன். நேரம் 7:52. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 99.9 கிலோஹெர்ட்ஸில் இது நினைத்தாலே இனிக்கும்.

கோட்டூர் கண்ணம்மா படத்திலிருந்து ஏஎம் ராஜா பி சுசீலா பாடிய பாடல் அது. பாடல் வரிகள் கூமா பாலசுப்ரமணியம், பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம்.

0: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு.
1: அம்மா,
0: அம்மா எத்தனையோ பாட்டுகள் கேட்டிருக்கான், இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அடிக்கடி பாடுவான், நாங்களும் கேட்டு பரவச முடியும். இந்த ரெண்டு வருஷமா அந்த பாட்டும் இல்லை, அந்த பரவசமும் இல்லை. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நிறைவு பாடலாக வந்தது வானம் பாடி படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடல் அது. கே வி மகாதேவன் இசையில், பாடல் வரிகள் கண்ணதாசன்.
1: ஆகாஷவாணி, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். கண்டு கொண்டேன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரீனிவாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோ ஹெர்ட்ஸில் நேரம் 8:06:40. இனி கேட்கலாம் இந்த நேரம் இனிய நேரம்.

நாளை உனது நாள் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் உமா ரமணன் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இந்த நேரம் இனிய நேரம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

அந்த பாடல் கிராமத்து மின்னல் படத்திலிருந்து. மலேசியா வாசுதேவன் சித்ரா குழுவினர் பாடியது. நேரம் 8:40:30. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் இது மனம் விரும்புதே.

ரயில் பயணங்களிலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடினார். இன்று காலை 10 மணிக்கு மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வள நிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

டௌரி கல்யாணம் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குழுவினர் பாடினார்கள். நேரம் 8:50:25 கோயம்புத்தூரில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் விரும்புதே.

சின்ன ஜமீன் படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதா குழுவினர் பாடியது அந்த பாடல். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிப்பது அடுத்த வாரிசு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நீச்சாட்டி தெய்வமெந்து. ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்.

அடுத்து தாயாகி தந்தையுமாய் என தொடங்கும் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா ஹம்சத்வனி ராகம் கண்டுசாப்பு தாளம்.

நேரம் 9:29:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் இனி விசாலாக்ஷிம் முத்துசுவாமி தீட்சதர் கிருதி, பந்துவராளி ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.

பந்துவராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக நீலாம்பரி ராகத்தில் அம்ப நீலாயதாட்சி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 10 மணி.
1: ஆகாஷ்வாணி மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வடநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் நாம் இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது அடியேன் பொன்சந்திரன். நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வயலில் வேலை செஞ்சுக்கிட்டோ, வீட்டில் ஓய்வெடுத்துக்கிட்டோ, இல்லை அலுவலகத்தில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ, பிரயாணத்துலேயோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வானொலி, குறிப்பாக ஆகாஷ்வாணி, மக்கள் சேவையில் எவ்வளோ ஈடுபாட்டோடு இயங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. காலம்தான் எத்தனை விந்தையானது. நாள்பட்ட காயங்களையும் நினைவுகளையும், குறிப்பாக நன்கு பழகிய மனிதர்களையும் நம் மனதில் இருந்து சத்தமில்லாமல் அகற்றுறது. ஒரு காலத்தில் எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சிக்க நாளிதழ்களும் வார இதழ்களும் மாத இதழ்களும் தான் இருந்துச்சு. பின்னாடி வானொலி அந்த இடத்த பிடிச்சது, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி அந்த இடத்த பிடிச்சது, இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டால் பல கோடி பேரை சென்றடையுது. அரசியல், சமூக, பொருளாதார மாற்றங்களை நம்ம விரல் நுனியில இருந்து செய்ய முடியுது. அதுலேயும் நம்மோட அடையாளங்களை வெளியிடாமலேயே ஒரு கருத்தை பல கோடி பேரிடம் கொண்டு சேர்க்க முடியுது. இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரி, சோஷியல் மீடியா வந்ததால் நாளிதழ்கள் காணாமல் போயிடுச்சா, இல்லை வானொலியோ தொலைக்காட்சியோ இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சா? பரிணாம வளர்ச்சி போல ஒன்றிலிருந்து ஒன்றாக தகவல் பரிமாற்றம்

0: முறைகள் முன்னேற்றம் அடைஞ்சாலும் ஒன்றை மற்றொன்று அழித்து வளரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கற்பனை என்பது உண்மையை விட அசாத்தியமானதாக இருந்தாலும் சில வேளைகளில் உண்மை கற்பனையை விட நம்ப முடியாததாக இருக்குது. மனித குலத்தை முன்னேற்றி இப்போ இருக்கும் இடம் வர, எதிர்காலத்தில் போக போகும் இடம் வர இந்த கற்பனா சக்தி தான் கொண்டு வந்திருக்கு, கொண்டு போகும். ஒரு சம்பவத்தை பற்றி மூன்று வகையாக நம்ம அறிஞ்சிக்கலாம். ஒன்று, அதை பற்றி படிக்கலாம், இல்லை கேட்கலாம், இல்லை படமாக பார்க்கலாம். இந்த மூன்று முறைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு பிராம் ஸ்டோக்கர் அவர்கள் எழுதிய உலக புகழ்பெற்ற டிராகுலா புதினத்தின் ஆரம்ப பகுதியை உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த புதினத்தில் ஜோனத்தன் என்பவன் டிரான்சில்வேனியா மலைத்தொடரில் உள்ள ஒரு மலை மேலே அமைந்துள்ள டிராகுலா என்ற பிரபுவின் கோட்டைக்கு ஆபத்தான மலைப்பாதை வழியாக பல குதிரைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சாரட்டு வண்டியில் போகிறான். வழி நடுக ஓநாய்களும் அமானுஷங்களும் அவனை திகிலடைய செய்யுது. அலுவல் ரீதியாக ஒரு கிளையண்ட்டை பார்க்க போக இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு ஜோனத்தன் நினைக்கிறான். சரி, இந்த சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் படித்தா சுமார் 10 பக்கம் வரும். அதுவே வானொலியில் சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு கேட்டால் 3-5 நிமிஷம். அதுவே திரைப்படமாக பார்த்தா 2 நிமிஷம் தான். படமாக பார்க்கும்போது அந்த மலைப்பகுதி எப்படி இருந்தது, சாரட்டு வண்டியோட நிறம் என்ன, ஜோனத்தன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் டைரக்டரே முடிவு பண்ணி நமக்கு காட்டிடுவார். ஆனால் அதையே நம்ம படிக்கும்போது நம்ம மனசு ஒரு கற்பனை படத்தை ஓட விடும் இல்லையா? செவி வழியாக வானொலியில் கேட்கும்போது அந்த கற்பனை படம் இன்னும் சுவாரஸ்யமாகும். இன்றைக்கி இத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது வானொலியோட இடம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு சரியான பதில் மனிதனின் கற்பனை ஆற்றலை அழியாமல் பார்த்து கொள்வதுதான். சமூக விலங்கான மனிதனை அத்தனை முகமூடிகளும் போலித்தனங்களும் மேன்மைகளும் உன்னதங்களும் ஒரு சேர அமைந்துள்ளவனை, அவனது உள்மனத்து ஆழங்களை அவனே புரிந்து கொள்ள முடியாதவனாக தவிப்பவனை கதைகளின் மூலம் நல்ல கவிதைகளின் மூலம் நேர்வழியில் செலுத்துவதில் இலக்கியத்திற்கு அடுத்த இடம் வானொலிக்கு தாங்க. நாமெல்லாம் ஒரு சொலவடையை கேட்டிருப்போம், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அதுபோலவே அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகரும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒரு 4 பேர் எப்பவுமே இருப்பாங்களே, அந்த 4 பேர், அட என்னப்பா உடம்பு சரியில்லையா, முகமெல்லாம் வாட்டமாக இருக்கே, கண்ணெல்லாம் செவந்து இருக்கே அப்படின்னு சொன்னால் நாம் நல்லாவே இருந்தாலும் நமக்கே ஒரு சந்தேகம் வரும், ஒருவேளை நமக்கு உடம்பு எதுவும் முடியலையோ அப்படின்னு தோணும். இது மனித இயல்பு. மாமியார் மருமகள் சண்டைகளில் இதையே தலையின மந்திரம் அப்படின்னும், வேலை பார்க்க இடங்களில் வதந்தி புரணி பேசுதல் அப்படின்னும் பல ரூபங்களில் பார்க்கலாம். அதாவது நம்ம தாடைகளுக்கு நடுவில் இருக்கிற எலும்பில்லாத நாக்கு எதையும் பேச துணியும், நல்லதோ கெட்டதோ அதை கேட்க பல காதுகளும் இருக்கும். நாம் கேட்கும் அனைத்தும் நம்ம பாதிக்கும். அதனால தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படிப்பட்ட தோல்வியை அடைஞ்சவனையும் ஊக்கப்படுத்தினா கவிஞர் வாலியோட கூற்றுப்படி ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான். ஆனால் எப்போதுமே அவச்சொல் சொல்லி ஒருவரை டிமோட்டிவேட் செஞ்சுட்டே இருந்தால் எத்தகைய திறமசாலியும் வீழ்ச்சி அடைவான். வானொலியில் பல விழிப்புணர்வு செய்திகள் வெளியிடப்படும். அதுபோல ஒரு செய்தியை நான் இப்போ சொல்வேன். ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த விழிப்புணர்வு செய்தியோட முடிவில் சொல்றேன். ஹையா ஹையா, ஜாலியா பைக்ல போக போறோம், ஜாலி ஜாலி. டே கண்ணா, ஓடாத விழுந்துடுவேன். ஏய் அம்மா சொல்றது கேளு.
1: எங்க ஹெல்மெட் எங்க?
0: வெயில் காலத்துல அதெல்லாம் வேணாம், வேர்க்குது, சும்மா இருப்பியா?
1: ஹெல்மெட் போடுங்களேன் ப்ளீஸ்.
2: ஆமாப்பா போடுங்க.
0: அதெல்லாம் எனக்கு தெரியும்.
1: என்னவோ பண்ணுங்க போங்க.
2: இங்க ஸ்பீட கம்மி பண்ணுங்க, பயமா இருக்கு. ஐயா ஐயா, ஜாலி ஜாலி.
0: சும்மா வரியா?
2: மம்மி டாடி, மம்மி டாடி, எழுந்துருங்க மம்மி, எழுந்துருங்க டாடி.
0: அதிவேகம் என்றுமே ஆபத்து. இப்படி ஒரு விழிப்புணர்வு செய்தியை கேட்டா அந்த கணம் கையோ காலோ ஆக்சிலேட்டரில் இருந்து எடுத்து தானாக பிரேக்கில் அழுத்தும். ஒரே நிமிடத்தில் 1,00,000 வண்டிகளோட வேகத்தை குறைக்கும் சக்தி அந்த செய்தியில் இருக்குது. நெடுஞ்சாலையில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிற வண்டிங்க ஒரு கோரமான விபத்து நடந்த இடத்த கடந்து போனால் அடுத்த 1 மணி நேரத்துக்காவது அந்த வண்டிகள் அதிவேகமாக போகாது. ஆனா அது போன்ற விபத்துகள் ஏதும் தேவைப்படாம ஒரு நிமிடத்துல சாலைகளை பாதுகாப்பு

0: பாதுகாப்பு மிகுந்ததா ஒரு ஊடகம் ஏற்படுத்துதுன்னா அது வானொலி மட்டும்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் உள்ள ஆகாஷ்வாணியின் 12 வானொலி நிலையங்கள்ல ஒலிபரப்பான பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளின் ஒலித்தொகுப்பதான் கேட்க போறோம். நடுநடுவுல நானும் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வருவேன். துள்ளலான பாடல்களும் இருக்கும், உங்களுக்கு நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பிடிக்கும். நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நிகழ்ச்சியை கேட்கிற ஸ்பெயின்ல இருக்கிற தமிழர்களுக்கும், ஸ்பெயின் ரசிகர்களா இருக்கிற தமிழர்களுக்கும் ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டியில ஸ்பெயின் வென்றதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக சென்னை ஆகாஷ்வாணியால் ஒலிபரப்பப்பட்ட கலாச்சார மரபின் பெட்டகமான இசை நிகழ்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்ளலாம்.
2: நவராத்திரி சிறப்பு இசை நிகழ்ச்சி சக்தி பீட நிவாசினி, வழங்கியவர் சுஜித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: அகில லோகத்திற்கும் ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த அன்னை அம்பிகைக்கு ஈடு இணையே கிடையாது. அபரிமிதமான பல லீலைகளை புரியக்கூடிய அன்னையை நாம் வழிபடுவது இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தினங்கள். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய ஒரு மேன்மையை நினைந்து ஸ்மரித்து அவளுடைய பாதார விந்தத்தை பணிவது பலவிதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய திருத்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது அவள் அமர்ந்த சக்தி பீடங்கள் பலது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சில திருத்தலங்களை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சக்தி பீடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பல விதமாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விதமாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதமான சரித்திரங்களும் புராணங்களும் ஒவ்வொரு விதமாக அந்த அன்னையினுடைய பீடங்களை பற்றி நமக்கு சொல்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது சிவபுராணமானது 18 சக்தி பீடங்களை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 4 பிரதான பீடங்கள் சொல்லப்படுகின்றது. அதுபோல தேவி கீதைன்னு சொல்லக்கூடியதுல 51 உடல் பாகங்கள் அம்பிகையினுடையது விழுந்தது, அதே திருத்தலங்கள்னு சொல்கின்றது. அதே போல 38 தலங்களை தேவகீதை நமக்கு சொல்கின்றது. 51 தலங்கள் பீஜாட்ச மந்திர அடிப்படையிலானதை தேவி கீதை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி தேவி கீ ஜெய்.
1: தமிழ் புத்தாண்டு சிறப்பு இசை நிகழ்ச்சி வழங்கியவர் மதுரை TNS கிருஷ்ணா அவர்கள்.

0: கர்நாடக இசைத்துறையில் தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ள கலைஞர்களுடன் உரையாடல். இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள 131 பத்ம விருதாளர்களில் 19 பேர் பெண்கள், 5 பத்ம விபூஷன்கள், 13 பத்ம பூஷன்கள் மற்றும் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான சேவைக்காகவும் பணிக்காகவும் தமிழகத்தில் 13 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைக்க உள்ளன. இசைத்துறையில் கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞர்களான காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கும், பக்தி இசைக்கலைஞரான கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஓதுவார் அவர்களுக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறப்பான பணியை ஆற்றி வரும் பத்ம விருதாளர்களுக்கு ஆகாஷ்வாணி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: தொடர்ந்து என்றும் புதுமையை விரும்பும் இளைஞர்களுக்காக கோயம்புத்தூர் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
2: இன்றைய இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடனும் தெளிவான இலக்குடனும் சரியான வழிகாட்டுதல் உடனும் முன்னேற வேண்டும் என்பதே கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அதற்காகவே இளைஞர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்து அவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கையில் உயரங்களை எட்ட ஊக்கமளிக்கும் முன் செல்லடா எனும் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதே போல வேலைவாய்ப்புகள், உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள், புதிய தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்த தெளிவான தகவல்களை வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சியிலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே இளைஞர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, அவை அவர்களின் சிந்தனையிலும் எதிர்கால திட்டங்களிலும் என்னென்ன மாற்றத்தை உருவாக்கியுள்ளன, இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்நிகழ்ச்சிகளால் பயனடைந்துள்ள ஒரு கல்லூரி மாணவரின் அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மல்டிமீடியா மற்றும் அனிமேஷன் துறையில் பயின்று வரும் எம் ஷியாம் கிருஷ்ணா என்ன சொல்கிறார் என்பதை இப்போது கேட்போம்.
3: எல்லாருக்கும் வணக்கம். எதாச்சியா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ஒரு ப்ரோக்ராம் கேட்டு முன் செல்லடா அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன அருமையான ப்ரோக்ராமுங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய சவால்களை எதிர்கொண்டு வராங்க. கல்வியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், போட்டி தேர்வுகளா இருக்கட்டும், திறன் மேம்பாடா இருக்கட்டும், எதிர்கால திட்டமிடலா இருக்கட்டும் அப்படின்னு பல விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் தேவை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இளைஞர்களுக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கறக்கு ஒரு அருமையான மேடையா இந்த முன் செல்லடா நிகழ்ச்சி இருக்கு.
4: என் பெயர் டாக்டர் வெற்றிவேல் செலியன். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இயக்குனரா எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவுல இருக்கிறேன்.
5: இதை பார்க்கும்போது நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு ஏழை எளிய மாணவனாக, தமிழ் வழி கல்வி மாணவனாக, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பொறி இருக்கு. அறிஞர் அண்ணாவினுடைய வரிகளை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். கடின உழைப்பு, விடாமுயற்சி, இது ரெண்டு இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம், வானமே எல்லை. நானே இந்த அளவுக்கு உயர்வும் போது நீங்க பல உயரங்களையும் பல சாதனைகளையும் படைப்பீர்கள் என்பதில் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.
3: இத கேக்குறப்போ வெற்றி பெற்றவங்க யாருமே வந்து ஒரே நாள்ல அந்த அரியணையில உட்காரல. விக்ரம்

0: தன் கதையில் வர மாதிரி பல படிகளை ஏறி தான் அந்த அரியணையில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெள்ள தெளிவாக புரிஞ்சுது. இந்த நிகழ்ச்சியில் பேசினவங்க எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க, தொடர்ந்து நிறைய கற்றுக்கிட்டாங்க, தொடர்ந்து தோல்விகளை சமாளித்தாங்க, அதுக்கப்புறம் தான் முன்னேறினாங்க. இந்த உண்மை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எடுத்தவொடனே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியாது, படிப்படியாக தான் முன்னேற முடியும். எடுத்தவொடனே கிடைக்கிற வெற்றி இல்லைன்னா எடுத்தவொடனே கிடைக்கிற முன்னேற்றம்ங்கிறது நிலையானதாக இருக்காது, படிப்படியாக வர்றது தான் நிலையானதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முன் செல்லடா அப்படிங்கிற நிகழ்ச்சி வெறும் டைட்டிலாக மட்டும் இல்லாமல் ஏக்கிறப்பெல்லாம் முன் செல்லடா முன் செல்லடா முன் செல்லடா அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரியே ஒரு தோணுச்சு. கண்டிப்பாக நான் முன்னேறிய ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் நிறைய தகவல்கள், எக்கச்சக்கமான தகவல்கள் கிடைக்குது. ஆனால் இந்த எல்லா தகவலும் எங்களுக்கு வழிகட்டுதலாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா அனுபவத்தோடு இருக்கிற அறிவுரை தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அனுபவ அறிவை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற பணியை தான் முன் செல்லடா ஆகட்டும், சித்திர செவ்வானம் ஆகட்டும், இல்லைன்னா யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆகட்டும், எல்லாமே செய்யுது. இந்த யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் எங்கள் ஹெச்ஓடி தான் சீஃப் கெஸ்ட்டாக பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற கொஷின்லாம் அப்படியே அவங்க கேட்குறாங்க, எங்களோட குரலாக அவங்க கேட்குறாங்க. அங்கே இருந்த எங்களோட ஹெச்ஓடி மேமும் இன்னொரு கர்னல் சார் அவரும் அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லா பதில்களையும் கொடுத்தாங்க. 4 எபிசோடாக வந்தது, 4 எபிசோடுமே நான் உட்காந்து கேட்டேங்க. சத்தியமாக ஒரு ஒத்தான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களோட கனவுகளுக்கு திசை காட்டுற ஒரு ஒளி கோபுரமாக இருந்துச்சு. தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு குரலாக இருந்துச்சு. முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோள் தட்டி கொடுக்குற, ஊக்கமளிக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. இந்த சிறப்பான யூத் என்கரேஜிங் ப்ரோக்ராம்ஸான சித்திர செவ்வானம், முன் செல்லடா, யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இதிலெல்லாம் பங்கேற்றுக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்த ஆளுமைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: எண்ணங்கள் தான் ஏணிப்படிகள், ஏறி நின்றால் நட்சத்திரங்களை வருடலாம் எனும் அறிஞர்களின் கூற்றிற்கேற்ப இளைஞர்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி பயணத்தில் நம்பிக்கையுடன் துணை நிற்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 இது போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கும்.
2: அடுத்து மண்மணக்கும் மனதை தொடும் பாரம்பரியமிக்க நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி நிலையத்தாரால் வழங்கப்படுகிறது.
3: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை வழங்குபவர் ஏ சேகர் அவர்கள்.
4: வணக்கம். கலை என்பது மனித மனத்தின் கண்ணாடி, கலாச்சாரம் என்பது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் மரபும் பண்பாடும். இந்த இரண்டையும் இயற்கையின் மனத்துடன் கலந்து மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைக்கும் பொக்கிஷமே நாட்டுப்புற கலை. மண் வாசனையும் மக்கள் பாசமும் மரபின் வேர்களும் ஒன்றிணையும் இக்கலை காலம் கடந்தும் தனது தனித்துவத்தை தக்க வைத்திருக்கிறது. இது பாடலாகவும் நடனமாகவும் ஓவியமாகவும் சிற்பமாகவும் உருவெடுத்து கிராமங்களின் இதய துடிப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது. நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதிலும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் வானொலியின் பங்கு மகத்தானது. வானொலியானது கிராமிய கதைகள், இசை மற்றும் பாரம்பரிய அறிவை அழியாமல் ஆவணப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதாக கொண்டு சேர்க்கும் ஒரு சிறந்த ஊடகமாகும். பாங்குடன் மிளிரும் நாட்டுப்புற கலைகள் ஒன்றா இரண்டா கும்மி தொடங்கி கரகம் வரை பல வகையுண்டு. பிறலிலே வித்தை காட்ட சிலம்பம், கூடி நின்று கைகொட்டி பாட கும்மி, பொம்மை வைத்து கதை சொல்ல பொம்மலாட்டம், தலையில் கரகம் வைத்து மக்களை மகிழ்விக்க கரகாட்டம் என உள்ளத்து உணர்வுகளை செப்பனிட்டு காட்டுவது நம் நாட்டுப்புற கலைகள். நாதஸ்வரம் மற்றும் தவில் கருவிகளுடன் வழங்கப்படும் மங்கள இசை தமிழர் இல்லங்களிலும் தமிழர் சமூக வழிபாட்டிலும் தெய்வ வழிபாடுகளிலும் முக்கிய பங்கு பெறுகிறது. மங்களகரமான செயல்பாடுகளில் முக்கிய பங்கு பெறுவதால் இது மங்கள இசையாகும்.

0: இருக்கிறது. இல்லற நிகழ்ச்சிகளிலும் சமுதாய விழாக்களில் தொடக்க நிகழ்ச்சியாகவும் கோவில் வழிபாடுகளிலும் இவ்விசை இசைக்கப்படுவதால் இதை மங்கள இசை என்று அழைக்கின்றனர். இசை வசனம் ஆகியவை இணைந்து மகாபாரதம், இராமாயணம் மற்றும் உள்ளூர் கதைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது வில்லு பாட்டு. வில்லின் நாணை தட்டி அதிலிருந்து எழும் ஒளிக்கேற்ப இசைப்பாடி கதைகளை விவரிக்கும் கலை. இது ஆன்மீக கதைகளையும் சமூக விழிப்புணர்வையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. கும்மி ஆட்டத்தில் பாடல்களை முதலில் ஒருவர் பாட, பின்னர் பெண்கள் குழுவாக இணைந்து பாடுகின்றனர். இது கிராமங்களில் பெரிதும் பிரபலமான கலை. கரகாட்டம் தமிழகத்தின் மிக பிரபலமான கலை. தண்ணீர் குடத்தின் மீது அலங்கார கூம்பை வைத்து தாளத்திற்கு ஏற்ப உடலை சமநிலைப்படுத்தி ஆடும் ஆட்டம். இது கிராம திருவிழாக்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இவ்வரிசையாக நின்று கைகளில் வண்ண துணிகளை பிடித்து தங்களின் காலடி அசைவுகளாலும் கை சத்தங்களாலும் ஒத்திசைவுடன் ஆடும் கலை ஒயிலாட்டம். கணியான் ஆட்டம் அல்லது கணியான் கூத்து என்ற பாரம்பரிய நாட்டுப்புற கலைதான் மகுட ஆட்டம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் உள்ள சுடலை மாடன், அம்மன் மற்றும் சாஸ்தா கோவில் திருவிழாக்களில் இது பிரதானமாக ஆடப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இக்கலை ஒரு தெய்வீக கலையாக கருதப்படுகிறது. தோற்பாவை கூத்து என்பது பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோளில் வரையப்பட்ட வண்ண பொம்மைகளை ஒரு வெள்ளை திரைக்கு பின்னால் ஒளிரும் விளக்குகளின் உதவியால் இயக்கி நிழலாக காட்டப்படும் பாரம்பரிய கூத்து. பெரும்பாலும் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகளும் நாட்டுப்புற கதைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிகழ்த்தப்படுகின்றன. கிராமப்புறங்களில் மட்டுமே அறியப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களின் திறமைகளை ஒளிபரப்பி அவர்களுக்கு மாநில அளவிலான அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் வானொலி பெற்றுத்தருகிறது. நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதைகள் மூலம் சுகாதாரம், விவசாயம், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய செய்திகள் எளிமையாக மக்களை சென்றடைகின்றன. இன்றைய நவீன யுகத்திலும் நமது மண்ணின் பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஊடகமாகவும் மக்களையும் கலைஞர்களையும் இணைக்கும் பாலமாகவும் வானொலி செயல்படுகிறது. காலங்களின் மாற்றத்தால் இக்கலாச்சார கலைகள் எழுத்துக்களில் மட்டும் நிலைக்காமல் கதைகளாய் மட்டும் வளம் வராமல் இக்கலைகளையும் கலைஞர்களையும் ஆதரிப்பதன் மூலம் நமது கலாச்சார வேர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். நமது நாட்டுப்புற கலைகள் மூலம் தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை உலகறியச் செய்வோம். நன்றி.
1: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. சேகர் அவர்கள். மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் என் ஃப்ரெண்டோட படம் பார்க்க போயிருந்தேன். படம் முடிஞ்சதும் அவர் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு போயிட்டாரு. நான் அவர்கிட்ட வெளியில் தெருமுக்கில் இருக்கிற டீ கடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என் ஃபோன் சார்ஜும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நானும் வெயிட் பண்ணுறேன் ஆளை காணோம். என்னடான்னு தெரியாமல் ஒரு சார்ஜரை கடன் வாங்கி ஃபோனை ஆன் பண்ணி கால் பண்ணால் அவர் பஸ் எடுத்துட்டேன்னு கூலாக சொல்கிறாரு. எனக்கோ செம டென்ஷன். நான் தான் டீ கடையில் இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னால் அப்படியா எனக்கு கேட்கலையேன்னு சொன்னார். வலது பக்க காதில் கம்மியாக சத்தம் கேட்குதுன்னாரு. சரி ஒரு ஹியரிங் டெஸ்ட் எடுத்துருவோமே அப்படின்னு ஒரு கிளினிக் போனோம். டெஸ்ட்டில் வலது பக்க காது 40% தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார். அந்த கிளினிக்குள்ளே அழகாக ஃபவுண்டன் வச்சு வண்ண மீன்லாம் வச்சுருந்தாங்க. டாக்டர் ஹியரிங் மிஷினை அவர் காதில் மாட்டினாங்க. உடனே என் ஃப்ரெண்டு நல்லா கேட்குதேன்னு சொன்னார். ஆனால் ஒரு இறைச்சல் சத்தம் கேட்குது அப்படின்னாரு. டாக்டர் அதுக்கு சிரித்தார். என்னன்னு கேட்டால் அந்த ஃபவுண்டனில் விழுற தண்ணி சத்தம் தான் அவருக்கு சலசலன்னு இறைச்சலாக கேட்டிருக்கு. உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு சாதாரணமாக கேட்குற சத்தம் அவருக்கு புதுசாக கேட்குது. செவித்திறன் குறைபாட்டால் எத்தனை சத்தங்களை அவர் இழந்திருப்பாருன்னு யோசித்தேன். ஒரு விஷயம் நமக்கு சாதாரணமாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அது கிட்டாத போது தான் அதோட அருமை தெரியுது. இது பல விஷயங்களுக்கு பொருந்தும். இதைத்தான் பார்வைத்திறனும் செவித்திறனும் இல்லாத ஹெலன் கலர் அவர்கள், பார்வைத்திறன் இல்லை என்றால் பொருட்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம், ஆனால் செவித்திறன் இல்லை என்றால் மனிதர்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவிக்கு உணவளித்து நம்மை கூட்டுறவாக ஒன்றாக இணைக்கும் வானொலிக்கு நம் நன்றிகளை உரித்தாக்குவோம்.
1: நிகழ்ச்சிகள் அடுத்து நாட்டின் கண்களாக மனித குலத்தின் சக்தியாக விளங்கும் பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை நாகர்கோவில் வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் குறித்த உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் வி. வேணுகுமார் அவர்கள்.
3: தேசிய ஒலிபரப்பு தினம், மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், பெண்களை போற்றும் வானொலி. இன்று ஜூலை 23 நாள். ஆண்டுதோறும் ஜூலை 23 நாளினை தேசிய ஒலிபரப்பு தினமாக கொண்டாடி வருகின்றோம். நமது தேசத்தில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி மூலமாக முதல் வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட தினம் 1927 ஜூலை 23 நாள். அந்நாளினை சிறப்பிக்கும் வகையில் தேசிய ஒலிபரப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி என்று அறியப்படும் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் என்ற தனியார் நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட ஒலிபரப்பினை 1930 ஏப்ரல் 1 முதல் இந்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது முதல் இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் என்று அறியப்பட்டது. தொடர்ந்து 1936 ஜூன் மாதம் முதல் ஆல் இந்தியா ரேடியோ என்ற பெயரினை பெற்றது. அவ்வகையில் ஆல் இந்தியா ரேடியோ தனது 90th ஆண்டில் தனது சேவையை வெற்றிகரமாக செய்து வருகின்றது. தகவல் தொடர்பு சாதனங்களுள் வானொலி இன்று வரை மிக சிறந்த உன்னத இடத்தில் உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்று சமூக வலைதளங்கள் பல பெருகி வந்தாலும் வானொலிக்கு நிகர் வானொலியே. தேசத்தின் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் வானொலி துணை நிற்பதை காண முடிகிறது. தேசத்தின் மேம்பாட்டுக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் பெண்கள் முன்னேற்றம் மிகவும் தேவையாகின்றது. அதனால்தான் நாம் பெண்களை நாட்டின் கண்களாக பாவித்து வருகிறோம். இன்று நமது தேசத்தில் ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் ஈடுபாடும் பங்களிப்பும் பெருகி வருவதனை காண முடிகிறது. இது நமது பாரத தேசத்தை வளமான பாதைக்கு கொண்டு செல்லும் என்பது தெளிவு. எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதற்காக பெண்கள் முன்னேற்றம் மகளிர் மேம்பாடு பற்றி பல்வேறு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது அகில இந்திய வானொலி. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்பது வள்ளுவம். குடும்ப விளக்கான பெண்களிடம் காணப்படும் திறமைகள் ஏராளம். பெண்கள் பல துறைகளிலும் இன்று சாதனைகள் புரிந்து வந்தாலும் அனைத்து பெண்களுக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. வாய்ப்பு கிடைக்காத பெண்களிடம் திறமைகள் குவிந்திருப்பதனை காண முடிகின்றது. வீடுகளில் அனைத்து வேலைகளை நிர்வகிக்கும் படிக்காத பெண்களிடமும் நிர்வாக திறன் மேலோங்கி இருப்பதனை காணலாம். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் என்பதும் மாதிரு தேவோ பவ என்பதும் பாரத நாட்டு பண்பாட்டின் வெளிப்பாடு. அவர்களிடம் காணப்படும் நற்குணங்கள்

தங்களை ஆண்களும் உணர்ந்து பின்பற்றினால் மன நிம்மதி கிடைப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது உண்மை. அதன் காரணமாக சமூகம் மேம்படும், நாடு வளம் பெறும், உலக அமைதி உண்டாகும் என்பது தெளிவு. பெண் கல்வி கற்றால் அக்குடும்பமே அறிவு பெறுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒளிவிளக்காக பிரகாசிப்பவள் பெண். இன்று பெண்கள் அரசியலில், அறிவியலில், விண்வெளியில், கல்வியில் இல்ல அனைத்து துறைகளிலும் இடம் பிடித்து சாதனை புரிந்து வருகின்றனர். பெண்களின் தனிச்சிறப்பு அவர்களின் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்றவையா. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் குடும்பத்தை காப்பதில் அவர்கள் காட்டும் தியாகம் ஈடு இணையற்றது. பெண்களை மதிப்பதும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. அவ்வகையில் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான நிகழ்வுகளை கொடுப்பதில் அகில இந்திய வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கின்றது. பெண்களை சாதனை படைக்க தூண்டுவது, சாதனை படைத்த பெண்மணிகளை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவது, ஏதோ ஒரு மூலையில் தொழில் முனைவோராக விளங்கும் பல பெண்களை வெளி உலகுக்கு காட்டுவது, முன்மாதிரி பெண்களை உலகறிய செய்வது போன்ற அரிய செயல்களை தினசரி செய்து வருகிறது அகில இந்திய வானொலி. பெண்களுக்கான சமூக நீதியை கிடைக்கச் செய்வதில் வானொலியின் பங்கு அளவிட முடியாதது. அகில இந்திய வானொலியின் அன்றாட நிகழ்வுகளில் சராசரியாக 10-15% நிகழ்வுகள் பெண்களுக்கு மட்டுமே உரித்தான சிறப்பு நிகழ்வுகளாக அமைவதனை காண முடிகிறது. இதனை காய் சிநேகிதியே, வாராய் தோழி, பூவையர் பூங்கா, பாவையர் பார்வை, என் உயிர் தோழி போன்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. மேலும் மத்திய அரசின் பொது சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்பநல திட்டங்களை நிர்வகிக்கும் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வழங்கும் பெண்களுக்கான சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய தேவையான குறிப்புகளையும் வானொலி வழங்கி வருவது பாராட்டுக்குரியது. பதின்பருவ பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இரத்த சோகை மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றிய விரிவான காரணங்களையும் தீர்வுகளையும் மருத்துவர்கள் மூலம் பேச வைப்பது பெண்கள் மத்தியில் வானொலி கேட்கும் மனநிலையை அதிகரித்துள்ளது. மேலும் பொதுவான நிகழ்வுகளாக ஒலிபரப்பாகும் இளைய பாரதம், சந்திப்போம் சிந்திப்போம், என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், தேநீர் நேரம் போன்ற நிகழ்வுகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறப்பிக்கும் பாங்கினை செய்து வருகிறது ஆகாஷ்வாணி. மேலும் கிஷான் வாணி நிகழ்வுகளிலும் தென்னை, நெல், வாழை, கரும்பு, காய்கனி வகைகள் போன்றவற்றை விவசாயம் செய்து வரும் பெண் விவசாயிகளை பேட்டி எடுப்பதும் நேரலையில் பேச வைப்பதும் சிறப்புக்குரியது. மட்டுமல்லாது ஆடு மாடு வளர்த்தல், தேனீ வளர்த்தல், கைத்தொழில்கள் செய்தல் போன்றவற்றில் முன்னிலையில் உள்ள பெண்களை அழைத்து வானொலி மூலம் தங்கள் தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் நேயர்களுடன் பகிர வைப்பது போன்றவை பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் நிகழ்வாக அமைகின்றது. சமூக மேம்பாட்டில் பெண்களின் முன்னேற்றம் இன்றியமையாதது. அதற்காக பெண்களுக்கான தனிச்சிறப்பு நிகழ்வுகளை ஒலிபரப்பு செய்து மகளிர் மேம்பாட்டுக்காக துணை நிற்கும் அகில இந்திய வானொலியின் அரிய பணிக்காக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க பெண் சுதந்திரம், வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.

0: ஒலிபரப்பு செய்து மகளிர் மேம்பாட்டுக்காக துணை நிற்கும் அகில இந்திய வானொலியின் அரிய பணிக்காக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க பெண் சுதந்திரம், வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.
1: தொடர்ந்து மலைகளின் ராணியான ஊட்டியில் அமைந்துள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தார் வழங்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள்.
2: வணக்கம், நான் டாக்டர் பத்மா மெரினா, பிசியோதெரபிஸ்ட், ஏழ்முனை மருத்துவர். வானொலி மூலமா மருத்துவத்துறை எப்படி மேம்படுது அதை பத்தி நான் பேச போறேன். யூஸ்வலா ரேடியோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதோ இல்ல நியூஸ் கேட்கறதோ இல்ல பாட்டு கேட்கறதோ அது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வானொலியை ரெகுலரா கேட்கறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வானொலி வெறும் அனௌன்ஸ்மெண்ட்ஸோ நியூஸோ இல்ல பாட்டோ தாண்டி எஃப்எம் இல்ல ரேடியோ வந்து ஒருத்தருடைய கம்பானியனாவே ஒருத்தவங்க கூடவே இருக்கிறதாவே மாறிடுதுன்றது வானொலி கூட ஒன்றிணைந்து இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேட்கறவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உண்டாக்குன்றது, அது எப்படி நம்மளுக்கு ஒரு சுதிகான எஃபெக்டை கொடுக்கும்ன்றது வந்து வானொலி கூட இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். இது மருத்துவத்துறையில எவ்வளோ மேம்பட்டிருக்கு அப்படின்னா, மருத்துவர் ஒருத்தங்க வந்து டாக்டர் போய் பாக்குறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்றது தெரியும். ஒரு டாக்டருடைய கருத்து வந்து டாக்டரை பாக்குற அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், டாக்டர் சொல்றது அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களையோ இல்ல அவங்கள சார்ந்த அவங்க குடும்பத்திற்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனா வானொலியில ஒரு மருத்துவர் பேசும் போது அதை கேக்குற எல்லாருக்குமே தெரியும், அந்த மருத்துவர் என்ன கருத்து சொல்ல வராரு இல்ல அந்த மருத்துவத்தை பத்தின கருத்து என்ன அப்படின்றது வந்து அந்த நோயை பத்தின ஒரு அவேர்னஸ் என்னன்றது கேக்குற எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ எஃப்எம் கேக்குறதெல்லாம் நிறைய பேருக்கு கிட்ட குறைஞ்சிருச்சு, ஆனா நாங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கும் போது காலையில ஏந்திரிக்கும் போதே எங்க வீட்டுல எஃப்எம் தான் ஓடும். எஃப்எம்ல என்ன ஓடும்னா ஃபர்ஸ்ட் பாட்டு ஓடும், அப்புறம் நியூஸ் ஓடும், அப்புறம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடும். ஸோ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வரைக்கும் நாங்கள் வந்து எஃப்எம் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். எஃப்எம்ல டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது மாதிரி. ஸோ நிறையா அறிவு சார்ந்த கருத்துக்களை வானொலி மூலமா நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது உண்டு. இப்பவும் வானொலி மூலமா ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதை கேட்கிற எல்லாத்துக்குமே போய் சேரணுன்றது உண்மையான ஒரு கருத்து. அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஒருவேளை கேட்கும் போது அந்த பிரச்சனை பத்தின ஒரு கருத்தே இருக்காது. ஒரு மருத்துவர் வந்து ஒரு மூட்டு வலி பத்தி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கும் போது கேட்கறவங்களுக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. மூட்டு வலி இல்லாதவங்க கூட இருப்பாங்க, அதை கேட்பாங்க. ஆனா அந்த கருத்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேக்குற எல்லாருக்குமே போய் சேரும். அது அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்ல, கேக்குறப்ப மாத்திரம் இல்ல, கேட்டு முடிச்சிட்ட பிறகும் அதை நம்ம மனசுக்குள்ள இருக்கிறனால நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமான கருத்தா அது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ யூஸ்வலா வந்து கேட்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நம்ம பிரெயின்ல போய் செட்டில் ஆயிரும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அது தேவைப்படுமோ அப்பப்பெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியோல கொடுக்குற மருத்துவ டீடைல்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில மருத்துவம் தெரிஞ்சிருக்கும், ஆனா ரீசண்டா என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லா மக்களுக்குமே தெரியறதுக்கு நல்ல வழி வந்து ரேடியோ தான். ரீசண்டா என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, மருத்துவத்துல என்ன மாற்றங்கள் இருக்கு, இல்ல அந்த நோய்க்கு என்ன மாற்றங்கள் இருக்கு, அந்த நோய் எப்படி நம்ம அணுகலாம், அந்த அணுகுமுறையில என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றது வந்து அப்பப்போ நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ரேடியோன்னு நான் சொல்லுவேன். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணாம, வெறும் கருத்து மட்டும் அதை பத்தி சொல்லாம, ரீசண்டா என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதையும் வந்து ரேடியோ நம்மளுக்கு சொல்லும். ரேடியோல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், டாக்டர் போய் பார்க்கும் போது டாக்டர் வந்து ஒன் ஆன் ஒன் இருக்கும் போது அந்த ஒன் ஆன் ஒன் கிட்ட தான் மட்டும்தான் அந்த ரீசன்ட் அப்டேட்டை சொல்ல முடியும். ஆனா ஒரு டாக்டர் வந்து ரேடியோல சொல்லும் போது அதை கேட்கிற எல்லாருக்குமே அந்த ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்து மருத்துவத்துறையில என்னென்ன மேம்பட்டிருக்குன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ரேடியோல மருத்துவம் சொல்லும் போது அதை எல்லாருமே ஃப்ரெண்ட்லியே ஏத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில டைம் டாக்டர் கிட்ட போய் சொல்லும் போது டாக்டர் வந்து இதெல்லாம் தொந்தரவு இருக்கும் நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை எடுத்துக்கிற மனப்பான்மை பல பேஷண்ட்ஸ் கிட்ட டைரக்டா இருக்கும் போது இருக்காது. ஆனா ரேடியோல நம்ம ஏற்கனவே அதை கேட்டிருக்கனால தொந்தரவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது வந்து ஈஸியா அக்செப்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட ரேடியோல மருத்துவம் சொல்றதுனால நம்மளுக்கு அது ஏற்படக்கூடியது. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதை ஒரு டாக்டர் கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அது கேட்கலாமா கேட்க கூடாதா, டாக்டர் கோச்சிப்பாங்களா, டாக்டருக்கு கோவம் வந்துருமா, அப்படியெல்லாம் நிறையப்பட்ட

தாட் ப்ராசஸ்னால சில பேர் அதை டாக்டர் கிட்டே டைரக்டா கிளாரிஃபை பண்ணாம வந்துருவாங்க. ஆனா ரேடியோல ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவத்தை சொல்லும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அது ஃபுல்லாவே கிளாரிஃபை ஆயிடும். அதுக்குன்னு தனியா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமான்ற அந்த அச்சத்தை வந்து ரேடியோ மூலமா வர மருத்துவம் வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய காரியங்கள், இப்போ ஒரு இடத்துல வேக்சினேஷன் போடுறாங்க, இந்தந்த நாளில் போலியோ வேக்சினேஷன் போடுறாங்க, போலியோ டிராப்ஸ் போடுறாங்க, இந்தந்த மெடிக்கல் கேம்ப் இங்க நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரேடியோல கேட்கறதுனால நம்மளுக்கு சீக்கிரமா அந்த பயனை நம்ம அடையிறதுக்கான அந்த பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரேடியோ மூலமா மருத்துவர் பேசுறதுல நம்மளுக்கு தெரிய வருது. ஒரு மருத்துவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டாக்டர் இங்க இருந்து இங்கே இவ்வளோ நாள்ல இந்த டைம்ல வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ரேடியோல சொல்லப்போ எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்தந்த மருத்துவம் இங்கெங்க கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு டாக்டர் வந்து ரேடியோல சொல்லும் போது இந்தந்த நாள்ல இங்கெங்க போனா இந்தந்த மருத்துவம் நம்மளுக்கு இங்கெங்க கிடைக்கும் அப்படின்றது வந்து கேட்கற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும்ன்றது அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ ரேடியோ மூலமா மருத்துவம் டிஸ்கஸ் பண்ணும் போதும் மருத்துவர் பேசும் போதும் பொதுமக்களுக்கான பயன் ரொம்ப அதிகமா இருக்குதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி கேட்டு வளர்ந்து இன்னைக்கு திருப்பியும் உங்களுக்கு ரேடியோ மூலமா மருத்துவருடைய பெனிஃபிட்ட ரேடியோல நான் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ரேடியோக்கு ரொம்ப தேங்க்ஸ்.

0: அடுத்ததாக இணைய போவதும் நமக்கு பரிச்சயமான மலை வாசஸ்தலம்தான். பண்பலை ஒலிபரப்பில் தனித்தன்மையோடும் துடிப்போடும் இயங்கி வரும் கொடைக்கானல் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய பண்பலை நிகழ்ச்சிகள் இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாக.
1: நேயர்களுக்கு வணக்கம். வானொலி ஒலிபரப்பு ஒரு சாதாரண மனுஷனோட நேரத்தை ரொம்பவே பயனுள்ள பொழுதா மாத்தும். அதோட பல நல்ல நல்ல தகவல்களை மக்களோட மனசுல ஒவ்வொரு நாளும் பதிச்சுட்டே போகுது. ஏன் எல்லா ஊடகங்களும் இதைத்தானே செய்யுதுன்னு நீங்க எல்லாரும் முணுமுணுக்கிறது கேக்குது. கொஞ்சம் பொறுங்க, சொல்றேன். வானொலியோட தனி சிறப்பே போற போக்குல நச்சுன்னு நறுக்குன்னு தரமான செய்திகளை தந்துட்டு போறதுதான். அப்படிப்பட்ட வானொலிகளின் வரிசையில வானளவு உயரத்துல உயர்ந்து நிற்கும் நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் நேயர்களின் இதயத்தை கவர்ந்ததா மட்டும் இல்லாம அவங்களோட பொழுதுகள்ல ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் தந்துட்டே இருக்கும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்காகவே இதோ நம்ம கோடை பண்பலை 100.5 ஒரு குட்டி படைப்பு. தகவல்களுடன் கூடிய பொழுதுபோக்கு என்னென்ன கேட்கலாமா?
2: நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, கோடை பண்பலை வானொலியோடு இணைந்திருப்போருக்கு பரிசு வாய்ப்பு. கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொல்வோருக்கு தங்க வானொலி பெட்டி பரிசாக வழங்கப்படும்.
3: நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொன்னா என்ன பரிசு?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? தங்கத்துல வானொலியா? கேள்விப்பட்டதே இல்லையே. எப்பா தண்டோரா போடுறவரே, கோடை எஃப்எம் நிகழ்ச்சிகளை பத்தின ஏதாவது விவரம் தெரியுமா?
2: அது தெரிந்திருந்தால் நானே அந்த தங்க வானொலி பெட்டி பரிசினை பெற்றிருக்க மாட்டேனா?
3: ஏயா, ஏன் சிரிப்பு? தங்கத்துல வானொலியை பார்த்தா சும்மா விட்டுருவீங்களா? பரிசு என்ன சொன்ன?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், யார கேப்பேன் சொக்கா? எப்பா சொக்கா, கோடை எஃப்எம்ல குடுக்கற தங்க வானொலிய எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதுல விழாதே தாய மீனாட்சி.
4: என்னையா கூப்பிட்டீங்களா?
3: உன்னை யாருமா கூப்பிட்டா? நீ போ. பாத்தையா பாத்தையா மீனாட்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேன்றியே மீனாட்சி. என்ன மட்டும் ரச்சி. ஐயோ ஐயோ, இன்னைக்கு தங்க வைக்கிற விலையில ஒரு காசா ரெண்டு காசா தங்கத்துல செஞ்ச வானொலியாமே. இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒண்ணும் ஞாபகத்துல வரல, ஞாபகத்துல வரல. ஐயோ, அது எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. எப்பா சொக்கா, வேற யாரோ இத நல்லா அடிச்சுட்டு போக போறான். எனக்கு இல்ல.

0: இதெல்லாம் எனக்கு இல்ல, தங்கத்துல செஞ்ச வானொலி எனக்கு இல்ல.
1: ஐயா.
0: யாரியா?
1: நண்பரே, அழைத்தது நான் தான்.
0: ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க?
1: சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலேயே பாட்டிசைத்து செந்தமிழ் கவிபாடும் கோடை பண்பலையின் அறிவிப்பை அறிந்தவன் நான்.
0: அது சரி, தண்டோரா போட்டதா நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்க வந்திருக்கீங்க.
1: அந்த நிகழ்ச்சி விவரம் உனக்கு கிடைத்து விட்டால் அந்த தங்க பரிசு உனக்கு கிடைத்து விடும் அல்லவா?
0: ஐயோ, அந்த விவரம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த கணமே என் கையில தங்க பரிசு.
1: நிகழ்ச்சி விவரத்தை நான் உனக்கு தருகிறேன்.
0: ஏது, நிகழ்ச்சிகளின் விவரத்தை நீங்க எனக்கு தரீங்களா? வேண்டியதா உங்களோடது என்னோடதுன்னு சொல்லிக்கவா?
1: என் மீது சந்தேகம் என்றால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால்
0: என்கிட்டயே மோத பக்ரியா. நான் பார்வைக்கு சுமாரா இருப்பேன். என் திறமையை பத்தி உனக்கு தெரியாது.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
0: வேணா வேணா, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். தயாராயிரு.
1: கேளு.
0: சற்றே போரும். அதிகாலை பொழுதுக்கு
1: அருள் மாலை,
0: பக்திக்கு
1: கோவில் விழா தகவல்,
0: மழைக்கு
1: பூந்தளிர் நேரம்,
0: உழவருக்கு
1: வேளாண் தகவல்,
0: சொற்பதம் அறிய
1: பாட்டும் பதமும்,
0: நாட்டு நடப்புக்கு
1: தக்குமுக்கு தர்பார்,
0: வரலாற்றுக்கு
1: இன்று அன்று,
0: சிந்தனைக்கு
1: நல்லதாக 4 நிமிடங்கள்,
0: சிரிப்போடு கூடிய தகவலுக்கு
1: இன்று ஒரு தகவல்,
0: கல்வி மருத்துவம் விவசாயம் வாழ்வியலுக்கு
1: வானவில்,
0: நம் பாரதத்தின் புகழை சொல்லு,
1: வியத்தகு இந்தியா
0: பாடும் வாய்ப்புக்கான களம்,
1: பாட்டு பட்டாளம்,
0: நேரலுக்கு
1: தேடி வரும் பண்பலை,
0: இளையோருக்கு
1: கல்லூரி கலாட்டா,
0: மங்கையரின் பெருமைக்கு
1: மகளிர் நேரம்,
0: மெல்லிசைக்கு
1: நெஞ்சில் நிறைந்தவை,
0: துள்ளல் இசைக்கு
1: தோல்தமாக்காதோல்,
0: நேயர்களின் பொழிப்புரைக்கு
1: உயிரெழுத்து,
0: நகைச்சுவைக்கு
1: கரக்கல் கேள்வி,
0: நல்ல தமிழுக்கு
1: செப்புக செந்தமிழ்,
0: இலக்கியத்திற்கு
1: நாவல் நேரம்,
0: கச்சவி தரும் பாட்டுக்கு
1: ஆசையில் ஒரு குக்கு,
0: மாணவ செல்வங்களுக்கு
1: இளமை பேசுகிறது,
0: மனசுக்கு
1: கொடைத்தென்றல்,
0: மாவட்டத்துக்கு
1: நினைவே சுகம்,
0: நிறைவுக்கு
1: இரவு சிறகு.
0: ஐயா ஐயா, அளவிடு அளவிடு. அந்த நிகழ்ச்சியோட விவரத்தை இங்க கொடு. தங்கத்துல செஞ்ச வானொலிய வாங்காம வரமாட்டேன். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு.
1: பயமே ஜெய், வெற்றி உனதே, பரிசும் உனதே, போய் வா.
0: ஐயோ ஐயோ, எனக்கு தான் எனக்கு தான், இனி அந்த தங்க வானொலி எனக்கு தான். அப்புறம் ஐயா, இந்த பரிசுல பங்கு இங்கு கேட்ட மாட்டீங்கல்ல?
2: பொழுத மட்டுமா போக்குது வானொலி? பல தரமான தகவல்களையும் போற போக்கிலேயே தந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல.
3: மாறும் ஊடக களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: வானொலிங்கிறது செவி வழி நுகரும் ஒரு ஊடகம். நாம நம்முடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டே நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இதற்கு கேட்டல் திறன் மட்டுமே போதும். ஐம்புலன்களில் கேட்டல் திறன் தான் தலையாயதுன்னு வள்ளுவப்பெருமான் கூறுகிறார். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது எல்லா செல்வத்தை விடவும் செவியால் கேட்டு பெறக்கூடிய செல்வமே மேலானது அப்படிங்கிறாரு வள்ளுவர். கேள்வி என்ற அதிகாரத்தில் கேட்டலின் முக்கியத்துவம் குறித்து கூறுகிறார். அதே போல கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அதாவது கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் கேட்டறிந்தாலும் கேளாத செவிகள் போன்ற தன்மையுடையவை ஆகும் அப்படின்னு கேட்டலின் அவசியத்தை திருவள்ளுவர் கூறுகிறார். ஒரு திருக்குறளை படிக்க 15 நிமிடம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு குறள் என்ற முறையில் படித்தால் 1330 நாட்களில், அதாவது 3.5 வருடங்களில் திருக்குறளை முழுமையாக படிச்சிடலாம். அதனால் தினமும் வானொலி கேட்கிற நல்ல பழக்கம் உள்ள நீங்கள் கூடவே இதையும் சேர்த்துக்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: தொடர்ந்து நிலத்தை உழுது பண்படுத்தி உலகிற்கே உணவளிக்கும் வேளாண் பெருமக்களின் நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.

0: உலகமே உள்ளங்கையில் என்பதே இன்றைய டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சி. ஆனாலும் இந்திய மக்கள் சமூகம், கலாச்சாரம், கல்வி, விவசாயம், அரசின் திட்டங்கள் போன்றவற்றை மிக எளிதாக நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலிக்கு நிகர் வானொலியே. பாரம்பரிய ஒலிபரப்பு முறை நின்றுவிடாமல் இணையதளம், சமூக வலைதளம், செயலிகள் மூலம் புதுமையான வடிவத்தில் நம்பகமான தகவலுடன் மொழிவளம் குறையாமல் இன்றும் தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது வானொலி. வானொலியின் ஒலிபரப்பு சேவையில் மிக மிக முக்கியமானது விவசாயம் பற்றிய செய்திகளை காலத்தில் கொண்டு சேர்ப்பதே. ஏர்தொழில் சிறக்க அன்றும் இன்றும் என்றும் விவசாயிகளுக்கு ஏணிப்படிகளாக உறுதுணையாக இருப்பது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியே. ஆம், பாரம்பரியம் மாறா அதே சமயம் நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி விவசாய மேம்பாட்டிற்காகவும் விவசாயிகளின் வாழ்வுயரவும் தனது ஒலிபரப்பு சேவையினை செவ்வனே செய்து வரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் சிறப்பினை எடுத்துரைக்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
1: மண்ணின் வளத்திற்காகவும் வேளாண்மைக்காகவும் 1966 துவங்கப்பட்டது. பலருடைய பங்கு இருந்தாலும் ஒரு சிலரை நினைவு கூற வேண்டிய நேரம் இது. திருச்சி வானொலி நிலையத்திலும் தமிழகத்தில் உள்ள வானொலி நிலையத்திலும் வேளாண் பட்டதாரிகளே பணியாற்றி இருக்கின்றார்கள். இதில் உழவர்களை கொண்டு வந்து சேர்த்ததும் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து சேர்த்ததுமான சுகிலி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மண் வாசனை, மண்ணின் வளம், கேள்விப்பதில், நாடகங்கள் மூலமாக உழவை கொண்டு போய் இணைத்து பொது சேவையிலும் வானொலியில் பங்கேற்க வைத்தவர் சுகிலி சுப்பிரமணியம் அவர்கள். அப்புறம் வான்மதி கண்ணன், முக்கியமா வந்து பசுமை புரட்சி காலத்துல இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ண ஆற்றல் வந்து பெருசு. அதனாலே வந்து ஆடுதுறை 27 ஒரு நெல் வானொலி நெல் என்று அழைக்கப்படுகின்ற நிலைக்கு எடுத்து சென்றவர்கள் அவர்கள். அதாவது பாப்பாட்டுக்கு கோதுமையும் பால் பவுடரும் கப்பல்ல வந்து இறங்கினாதான் நமக்குங்கிற ஒரு நிலை இருந்த போது, எப்படியாவது உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய காலகட்டத்தில் உணவு உற்பத்திக்காக உயர் வெளிச்சல் வந்து ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்ட ஆடுதுறை 27 என்ற தகத்தை உழவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்லாமல் 50% விவசாயிகள் 56% நிலப்பரப்பில் இதை பயிரிடுவதற்கு வித்திட்டவர்கள் திருச்சி வானொலி அதை சார்ந்த பங்களிப்பாளர்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க முருகானந்தம் அவர்களும் உழவர்களுக்கு சென்றடைய வேண்டிய செய்திகளை பல்வேறு உருவாக்கங்கள் மூலமாக கொண்டு சேர்த்தவர்கள். இப்ப கூட சரவணன் சென்னையில இருக்காரு, அவரும் திருச்சி வானொலி நிலையத்துலதான் இருந்தாரு. சித்ரா தேவி இருந்தாங்க. திரும்ப சொல்ல வேண்டுமானால் திருச்சி வானொலியால் வேளாண்மை வளர்ச்சிக்கு வித்திட்டு நம்முடைய உணவு உற்பத்திக்கு தன்னிறைவுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் அவர்கள். வருகின்ற காலத்தில் உணவு உற்பத்தியை மாற்று திசையில் மாற்றி ஏற்றுமதிக்கு உதவக்கூடிய நிலையில் உணவு உற்பத்தியோடு நில்லாமல் விலைகூட்டு பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்கின்ற போதுதான் விவசாயம் வளர்ச்சியடை, நஞ்சில்லாத உணவு படைக்க வேண்டும் என்கின்ற காலம் வந்துவிட்டது. இதையும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம். திருச்சி வானிலத்தை பொறுத்தவரை எப்போ மேட்டூர் தண்ணி திறக்கிறாங்கிறத முதல்ல அறிவிச்சு கழனி தயாரிப்பதற்கு உதவி நாட்டுப்பாவை நடுவதற்கான காலங்களையும் சொல்லி உணவு உற்பத்திக்கு தேவையான உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை சேர்ப்பதற்கான வழிகாட்டுதல்களையும் செய்து அப்போதைக்கு அப்போது ஆண்டுதோறும் நாங்கள் வெளியிடுகின்ற ரகங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்தவர். இது உரையாடல் மூலமாகவும் இருக்கலாம், கேள்விப்பதில் மூலமாகவும் இருக்கலாம், அல்லது சில வெளியீடுகள் மூலமாகவும் இருக்கலாம். பல்வேறு தலைப்புகளில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருந்தது திருச்சி வானொலி ஆகும். காவிரி படுகையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உதவி புரிந்தது வானொலி தான். அறிவியல் வளர்ச்சியிலும் செய்தி சேகரிப்பிலும் செய்திகளை கொண்டு சேர்ப்பதிலும் பெரும்பங்காட்டி இருக்கிறது திருச்சி வானொலியிலே. ஆராய்ச்சி அறிஞர்களுடைய பங்கு இருந்தாலும் கூட அதை தேர்ந்தெடுத்து யாரை அழைத்து செய்தியை சொன்னால் எங்கு சேரும் என்பதை அறிந்தவர்கள் வானொலியில் பணியாற்றியவர்கள். உணவு உற்பத்தியில் 80களிலே தண்ணீரை அடைந்து விட்டோம். ஒரு தொலைநோக்கு எல்லையை நிர்ணயித்து அதை கொண்டு போய் சேர்த்தது வந்து ஒழுங்காக செய்தது வானொலி, அதுவும் திருச்சி வானொலி.
0: உயிர்களின் பசிப்பினி போக்கும் விவசாய தொழிலை ஏற்றமிகு வகையில் விவசாயிகள் திறம்பட செய்திடவும் இயற்கை இடர்பாடுகளை சமாளித்திடவும் நஞ்சில்லா உலகை படைத்திட எண்ணில் அடங்கா தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்திடும் திருச்சிராப்பள்ளி வானொலியின்

0: ஒலிபரப்பு சிறப்பினை எடுத்துரைத்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு ராமசாமி அவர்கள்.
1: அடுத்து சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து.
2: நேயர்களுக்கு வணக்கம். மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் குறித்து காற்றலையின் வழியே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீனிவாச முருகன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலங்கள் மாறுகின்றன, தொழில்நுட்பங்கள் வளர்கின்றன. தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என எண்ணற்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்துவிட்டன. இருப்பினும் குழந்தைகளின் கற்பனைக்கு இறக்கைகள் கட்டி அறிவை வளர்த்து நல்ல பண்புகளை விதைக்கும் ஊடகமாக வானொலி இன்றும் தனித்துவமாக விளங்குகிறது. குழந்தைகளின் மன உலகம் மிகவும் மென்மையானது. அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கதையும் பாடலும் உரையாடலும் அவர்களின் சிந்தனையை வடிவமைக்கிறது. இதனை உணர்ந்த வானொலி சிறுவர்களுக்காக தரமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. கதை சொல்லல், கவிதை சொல்லல், கட்டுரை, சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் நடித்தல், பாடல்கள், வினாடி வினா, அறிவியல் தகவல்கள், பொது அறிவு வினா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தேசிய தலைவர்களை பற்றி பேசுதல், நல்லொழுக்க கதைகள், நாட்டுப்புற மரபுகள், தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள், இப்படி திறமைகளை வெளிப்படுத்தும் பல்வேறு வடிவங்களில் வானொலி நிகழ்ச்சிகள் அமைக்கப்படுகின்றன. புதுச்சேரி வானொலி நிலையமும் குழந்தைகளின் அறிவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் பேச்சு திறனை, நடிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்சுவை நிகழ்ச்சிகளை முதன்மை அலைவரிசையில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 இளஞ்சிறார்கள் பங்குபெறும் சின்னஞ்சிறு கிளிகள், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 சிறுவர்கள் பங்குபெறும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து வழங்கி வருவதுடன் குழந்தைகளின் உலகத்தையும் வளப்படுத்துகிறது. நேயர்களே, இப்போது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் புதுச்சேரி பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பங்கேற்று நடித்ததை கேட்கலாம்.
3: கண்தானத்தை வலியுறுத்தி தனி நடிப்பு மூலமா எவ்வளவு அழகா சொல்ல வராங்கன்னு கேக்கலாமா? நடிக்க வருபவர் 7ஆம் வகுப்பு மாணவி லோகிதா.
4: காட்சி 1.
5: என்னதுப்பா இது? பூவா? பூவுக்கு என்ன நிறம்பா?
6: சிவப்பா.
5: நம்ம எப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்?
6: நாளைக்க.
5: எனக்கு பார்வை கிடைக்குமாப்பா?
6: கிடைக்குமா? எனக்கு பார்வை கிடைச்சா எல்லாரையும் பார்க்கலாம். ஆனா என் அம்மா மட்டும் என்னால பார்க்க முடியாதுல்ல. என் அம்மா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல.
7: காட்சி 2.
8: நம்மளும் எவ்வளோ தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறோம், ஆனா இது வரைக்குமே அது கண் பார்வை கிடைக்கவே இல்லையேப்பா. அப்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றீங்களாப்பா? சரிப்பா, நான் போய் தூங்குறேன்.
5: அப்பா போலாமா?
6: அப்பா, இந்த தடவையாவது எனக்கு கண் பார்வை கிடைக்குமாப்பா?
5: டாக்டர் என்ன சொல்வாங்கன்னு தெரியல இல்லப்பா.
6: அப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமா?
5: ஓ, வந்தாச்சா?
6: டாக்டர், ஒவ்வொரு தடவையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எனக்கு பார்வை சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொல்றீங்க, ஆனா இது வரைக்குமே எனக்கு கண் பார்வை கிடைக்கவே இல்லையே டாக்டர். நான் எப்பதான் டாக்டர் இந்த உலகத்தை பார்க்க போறேன்?
5: நீங்க சொல்ற பதில பார்த்தா எனக்கு ஆபரேஷன் சீக்கிரம் முடிஞ்சு கண் பார்வை கிடைச்சிரும் நம்பிக்கை வருது டாக்டர்.
7: காட்சி 3.
9: ஹலோ.
5: அப்படியா? நெக்ஸ்ட் வீக் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் சொன்னாரா? யாருமா எனக்காக கண்ணு கொடுத்தது?
9: ஓ, சஸ்பென்ஸா? எனக்கு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்வேன்னு சொல்றீங்களா?
5: சரிப்பா, நான் போனை வைக்கிறேன், தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் போய் சொல்லணும்.
7: காட்சி 4.
9: டாக்டர், நான் கண்ணை திறந்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் என் அப்பாவை தான் நான் பார்க்கணும். என் முன்னாடி என் அப்பா இருக்காரா?
5: டாக்டர், என்னால பார்க்க முடியாது டாக்டர், எனக்கு பார்வை கிடைச்சது டாக்டர்.
9: இவர்தான் என் அப்பாவா டாக்டர்?
5: என்னாச்சு டாக்டர் என் அப்பா கண்ணுக்கு?
9: கட்டு போட்டிருக்காங்க.
5: என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்பா, என் அப்பா எப்படி பண்ணீங்க?

0: கிடைச்சதா தந்துட்டீங்களே பா. ஏப்பா இப்படி பண்ணீங்க? இறந்தவங்க யாராவது எனக்கு கண்ணு கொடுத்திருந்தா இந்த நேரம் என் அப்பாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இவ்வளவு நேரம் நீங்க என்ன கண்ணாந்து பாத்துக்கிறீங்கப்பா, இனி நான் உங்களை கண்ணாந்து பாத்துக்கிறேன்ப்பா. வாங்கப்பா வீட்டுக்கு போலாம்.
1: அடடா என்ன அருமையா நடிச்சு காமிச்சிட்டாங்க. கண்டானம் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்கி அழகா செஞ்சு காட்டிட்டாங்க இல்லையா.
2: இதுபோன்ற பள்ளி மாணவ மாணவிகள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்களுக்குள்ள திறமைகளை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். வானொலியின் மிகப்பெரிய பலம் கேட்கும் திறனை வளர்ப்பது. இதனால் குழந்தைகளின் கற்பனை வளம், மொழித்திறன், கவனிக்கும் திறன் ஆகியவை இயல்பாக மேம்படுகின்றன. இன்றைய டிஜிட்டல் உலகிலும் வானொலி புதிய வடிவங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தரும் மேடையாக வானொலி தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. ஊடக உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தாலும் அந்த மாற்றங்களை பயன்படுத்தி வானொலி புதிய நேயர்களை அடைந்து நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து தனது சேவையை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளை பெற்றுள்ளன. எனவே மாறும் ஊடகக் களம் வானொலியின் வளர்ச்சிக்கான வளமான நிலமாக அமைகிறது. குழந்தை கொண்டாடும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தூங்கா நகரில் உள்ள மதுரை ஆகாஷ்வாணி வழங்கும் நாடக நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
4: வணக்கம் நேயர்களே. திரை இல்லாமல் காட்சிகளை காட்டியது, முகங்கள் இல்லாமல் உணர்வுகளை பகிர்ந்தது, வெறும் குரலாலும் இசையாலும் ஒளி அமைப்பாலும் கோடிக்கணக்கான நேயர்களின் கற்பனைக்கு சிறகுகள் கொடுத்தது வானொலி நாடகம். பல சிறந்த எழுத்தாளர்கள், நடிகர்கள், கலைஞர்களை உருவாக்கிய கலையரங்கமாகவும் வானொலி நாடகங்கள் திகழ்ந்தன. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் நாடக கலைஞர் ஜோசப் டிசோசா அவர்கள் தனது நாடக அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்.
5: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பணியாளர். சுமார் 45 வருடங்களாக வானொலி நாடகங்கள்ல நடிச்சிட்டு வர்றேன். என்னுடைய முதல் வானொலி நாடகம் 1978 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல நான் நடிச்சது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பூல் ரெக்கார்டிங், நாம நடிச்ச நாடகத்தோட ஒலிப்பதிவு நாடாவ ஒரு ரெக்கார்டிங் டெக்ல பிளே பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பூல்ல பாத்தீங்கன்னா மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்தந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்பூல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதாவது மழை பெய்யற மாதிரி, இடி அடிக்கிற மாதிரி, பெரிய அரங்கத்துல மக்கள் கைதட்டி ரசிக்கிறது மாதிரி, விடியற் காலையில பறவைகள் கிரீச்சிடுகிற சத்தம், இப்படி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதையெல்லாம் வானொலி நாடகத்துல இணைக்கிற அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்போ வந்து கணினியில எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 3 டெக்கு ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்னுல வாய்ஸ் இருக்கும், இன்னொன்னுல வந்து மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும், 3வதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த 3ஐயும் ஒரே சமயத்துல இணைக்க வேண்டியிருக்கும். ஒரு 15 நிமிட நாடகம் இருக்கும்னா, அதாவது எல்லாவற்றையும் ஒன்றாக கோர்ப்பது என்பது எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் அஸ் வெல் அஸ் பிசிக்கல் ஒர்க். இந்த பணியை திறம்பட செய்த வானொலி நாடக அமைப்பாளர்களை நான் நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல எக்கோ ஸ்டுடியோ அப்படின்னே ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு. இப்ப எடுத்துக்காட்டா நாடகத்துல மனசாட்சி பேசுது, கடவுள் பேசுறாரு, ஒரு காட்சி வந்துச்சுன்னா நாங்க அந்த எக்கோ ஸ்டுடியோல போய் வசனம் பேசுவோம். வானொலி நாடகத்துல நடிக்கிறது ஒரு வகையில பார்த்தா சுலபம், ஒரு வகையில பார்த்தா கஷ்டம். சுலபம் அப்படின்னு சொன்னா வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பல நாள் ஒத்திகை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, சில மணி நேரங்கள்லயே ஒலிப்பதிவு பண்ணிடலாம். இது சுலபம் தான். ஆனா என்ன கஷ்டம்னா வசனத்தை படிக்கிறோம், ஆனா அது படிக்கிற மாதிரி இருக்க கூடாது, நடிக்கிற மாதிரி இருக்கணும். நாம வசனத்தை படிக்கிறோம் அப்படிங்கறது நேயர்களுக்கு தெரியாத மாதிரி அந்த வசனத்துக்கு ஏத்த உணர்ச்சியை குரல்ல ஏத்தி அதை வாசிக்கணும். ஒரு மேடை நாடகத்துல நான் ஒரு மகாராஜாவா நடிக்கிறேன்னா, நான் அணிந்திருக்கக்கூடிய மகாராஜாவுக்குரிய அந்த கிரீடம், குண்டலங்கள், காஸ்டியூம், இடையில் உள்ள வாள், முறுக்கு மீச, அடர்ந்த தலைமுடி, மேக்கப்பு, இதெல்லாம் ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்தை எனக்கு கொடுத்துரும். ஆனா வானொலி நாடகத்துல நான் அரசரா நடிக்கிறேன்னா மேக்கப் கிடையாது, காஸ்டியூம் கிடையாது, அழகான முறுக்கு மீச கிடையாது, ஆனால் அந்த அரசருக்குரிய கம்பீரத்தை நான் குரல்லையே காட்டணும் இல்லையா.

0: அதுதாங்க கஷ்டம். வானொலி நாடகங்கள்ல பல வகை இருக்கு. வரலாற்று நாடகங்கள், புராண நாடகங்கள், சமூக நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள், இப்படி பல்வேறு நாடகங்கள். அனைத்து வகை நாடகங்கள்லயும் நான் நடிச்சிருக்கேன்னு சொல்றது எனக்கு ஒரு வகையில பெருமையாவே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஒரே ஒரு நாடகத்தை மட்டும் நான் சொல்றேன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 நிமிட நாடகத்துல ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான். ஒரு வயதான நபர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் அசை போடுற மாதிரி, எப்படி அவர் வாழ்ந்தாரு, பணக்காரர் ஆனாரு, எப்படி அவர் தன்னுடைய செல்வத்தை இழந்தாரு, செல்வரா இருந்தபோது அவருக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதை ஏழையா மாறினதும், எப்படி இந்த சமூகம் அவர் அவாய்ட் பண்ணிச்சு, இப்படி 30 நிமிஷம் அவர் ஒருத்தரே பேசுற மாதிரி ஒரு நாடகம். சில சமயம் அழுதுகொண்டே வசனம் பேசுற மாதிரி இருக்கும், சில சமயம் சிரிக்கிற மாதிரி, சில சமயம் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசணும். இதெல்லாமே நான் ஒருத்தன் தான். மதுரை வானொலி நிலையம் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் வானொலிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள், முக்கியமாக இல்லத்தரசிகள், சில பெண்மணிகள் பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்கும், தங்களுடைய நடிப்பு திறனை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பள்ளி மேடைகள்லயும் கல்லூரி மேடைகள்லயும் நடிச்சிருப்பாங்க. பிறகு கல்யாணம் ஆகி குழந்தை, கணவன், வீட்டு வேலைகள் அப்படின்னு ஆகி ஒரு இல்லத்தரசி ஆகி இருப்பாங்க. ஆனா நடிக்கணுங்கிற ஆசை ஒரு கனலா அவங்க உள்ளத்துல எப்பொழுதுமே எரிஞ்சு இருக்கும். அவர்களுடைய கனவுகளை நனவாக்கியது வானொலி நாடகம் அப்படின்னு சொல்லணும். வானொலி ஒரு கண்ணியமான சாதனம். ரேடியோ இஸ் எ டிக்னிஃபைடு மீடியா. ஒரு வானொலி பெண் கலைஞர் நாடகத்தில் இடம்பெறக்கூடிய காதல் வசனம் பேசணும்னா பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆணை பார்த்து கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மைக்க பார்த்து தான் பேசணும். There is no eye to eye contact in the radio drama. இந்த மைக் தான் வானொலி பெண் கலைஞருடைய காதலன், கணவன், எல்லாமே. மைக்க ஃபேஸ் பண்ணி தான் அவங்க பேசணுமே தவிர பக்கத்தில் அடுத்த மைக்கில் நிற்கக்கூடிய ஒரு ஆடவரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. வானொலி நேயர்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற வானொலி கலைஞர்களுக்கும் வானொலி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்து வந்திருக்கிறது. அன்று முதல் இன்று வரை என்றென்றும் அகில இந்திய வானொலி தன்னுடைய நோக்கமான டு இன்ஃபார்ம், டு எஜுகேட், டு என்டர்டைன், அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற முப்பெரும் பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறது. வாழ்க வானொலி.
1: மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வளநிலம். தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இதுவரைக்கும் வானொலியின் பல பயன்களை பல வகைகளில் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். நிறைவாக வானொலியின் முக்கியமான பயனை பற்றி சொல்ல போகிறேன். மேற்கத்திய செவ்வியல் பாடல்களில் பீத்தோவனோட 9th சிம்ஃபனி மிக பிரபலம். அந்த பாடலை 1824 முதன் முதல்ல அரங்கேற்ற செய்தபோது அவருக்கு பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பினாங்க. ஆனால் அவருக்கு செவித்திறன் குறைபாடு இருந்ததால் அருகே இருந்த ஒரு பாடகர் அவரை பார்வையாளர் பக்கம் மெதுவாக திருப்பினார். அப்புறம்தான் தனக்காக பார்வையாளர்கள் கைத்தட்டுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. நாம் கேட்டு சிலாகிக்கின்ற ஃபர் எலிஸ், மூன்லைட் சொனாட்டா, 9th சிம்ஃபனி போன்ற மாபெரும் படைப்புகளை தந்த பீத்தோவனுக்கு கேட்கும் திறன் இல்லை என்று நினைக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இசை வாத்தியத்தின் அதிர்வுகளை உணர்ந்து மகோன்னதமான இசையை கொடுத்திருக்கார். ஆனால் பீத்தோவன், ஹெலன் கெல்லர் போன்ற கேட்கும் திறன் அற்றவர்கள் தங்களின் பிறவி ஞானத்தின் மூலமும் பகீரத பிரயத்தனம் மூலமும் தான் தனிப்பெருமையை அடைஞ்சிருக்காங்க. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நம்முடைய காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ், அதாவது அறிவாற்றல் திறன் வளர கேட்டல் திறன் மிக முக்கியம். ஒருவேளை பீத்தோவனுக்கு காது கேட்கும் திறன் இருந்திருந்தால் அவர் இன்னும் பல படைப்புகளை கொடுத்திருப்பார். நம்முடைய அறிவாற்றல் திறனை வளர்ப்பதில் வானொலி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இன்று சிறு கணக்குகளை கூட ஃபோனில் இருக்கிற கால்குலேட்டரை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கும் பழக்கம் வானொலி கேட்கும் பழக்கம் குறைந்ததால் வந்தது தான். அதனால் இனிவரும் சந்ததியினர் தங்கள் அறிவுத்திறனை வளர்க்க வானொலியை பயன்படுத்திக் கொள்ளணும்.
1: தொடர்ந்து விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய காரைக்கால் வானொலி நிலையத்தின் பங்களிப்பை கேட்கலாம்.
2: வானொலி என்பது பல்வேறு தரப்பட்ட செய்திகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பி மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஊடகம். அந்த வகையில் மக்கள் தினந்தோறும் விரும்பி கேட்கும் வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் மக்கள் மூலம் கேட்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் விளம்பரம் சார்ந்தவற்றை நாடி சென்று பயனடைகிறார்கள். அதிலும் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்படும் விளம்பரங்கள் 100% உண்மைத்தன்மை வாய்ந்தவை. இதில் ஒலிபரப்பாகும் விளம்பரங்கள் மக்கள் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அவர்களால் கேட்கப்படும் நேரங்களில் ஒலிபரப்பு செய்யப்படும் போது இது மக்களை உடனடியாக சென்று சேர்கின்றன.

0: வானொலியும் விளம்பரமும் குறித்து அகில இந்திய வானொலியின் முன்னாள் நிலைய இயக்குனர் மற்றும் காரைக்கால் பண்பலையில் பணியாற்றிய போது விளம்பர பிரிவில் சிறப்பாக செயல்பட்டவருமான கே சித்ரலீகா சுகுமார் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: வணக்கம். வானொலி தான் ஒரு சிறந்த மீடியமா இருந்துட்டு இருக்கு. மக்களுடைய கைபேசியிலேயே கேட்டுக்கிற அளவுக்கு கூட வானொலி இருக்கு. எளிதாக எல்லா மக்களையும் போய் சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஊடகமாக அது இருக்கிறது. அதனால வானொலியில விளம்பரங்கள் தர ஆரம்பிச்சாங்க. அகில இந்திய வானொலியின் எஃப்எம் ரெயின்போ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விவித் பாரதியின் இருந்தப்ப கூட விளம்பரங்கள் அது மூலமா வந்துட்டு இருந்தது. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் பினாக்கா கீத் மாலாங்கிறதுலாம் மும்பையில இருந்து ஒளிபரப்பும். இந்தி பாடல்களா இருந்தாலும் கூட அது விரும்பி கேட்கப்பட்ட ஒரு காலம். அந்த சமயத்துல நான் வந்து காரைக்கால் வானொலியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2014 வரைக்கும். அப்போ காரைக்கால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலையம் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் காரைக்கால் வானொலியை மட்டும் எடுத்துட்டு எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமான வானொலி நிலையம். அங்கு வந்து பார்த்தோன்னா எங்க போனாலும் காரை எஃப்எம் கேட்டேன் அப்படிம்பாங்க. போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீ காலையில் ஒரு தடவை போட்டாலும் மத்தியானம் ஒரு தடவை போட்டாலும் நைட் ஒரு தடவை மூணுக்குமே விளம்பரம் வரும். அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லா இடத்துலயும் ஒலிக்கும். நான் அங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்ப கோவில் பற்றின ஒரு லைவ் பிராட்காஸ்ட் கொடுப்போம். அப்ப அதுக்கு தொடர்பு உள்ளவர்கள் வந்து அது கார விளம்பரங்களை கொடுப்பாங்க. கோவில் நகரமா இருக்கிறதுனால அது சுத்தி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாவற்றிலும் வந்து ஏதாவது ஒரு இது நடந்துட்டே இருக்கும். அதுக்காக விளம்பரங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 90 லட்சமாக இருந்தது இயர்லி இன்கம். நான் அங்கிருந்து மாற்றலாகி கோவைக்கு வரும்பொழுது 3 கோடி வரைக்கும் வந்துருச்சு. மக்களுக்கு நெருக்கமான வானொலியா இருந்தது. எந்தெந்த சமயத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொடுத்ததுனால விளம்பரக்காரர்களும் அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து விளம்பரங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் எல்லாருமே வந்து திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, மருத்துவ நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோட அதுல ஈடுபட்டு ஆர்வத்தோட செய்வாங்க. அதனால கூட நிறைய விளம்பரங்கள் வந்தது. சோ அது ஒரு நிறைவான ஒரு பணின்னு சொல்ல முடியும் எனக்கு.
0: காரி பண்பலையை பொறுத்தவரை காலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள், நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் விவசாய நிகழ்ச்சிகள், அந்தந்த நாளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை தான் மக்கள் மிகவும் விரும்பி கேட்கிறார்கள். பல தரப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மனதை கவர்ந்து வரும் காரை பண்பலை இந்நிகழ்ச்சிகள் மூலம் விளம்பரங்களையும் ஈர்த்து வருகிறது. இவ்விளம்பரங்கள் குறுகிய நேரத்தில் கவனத்தை ஈர்க்கும் ஜிங்கிள்ஸ், உரையாடல் வடிவம் இவற்றில் அமைந்தும் உள்ளூர் மொழி உள்ளூர் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளன. பண்பலையில் சரியான நிகழ்ச்சி, சரியான நேரங்கள், தரமான உள்ளடக்கம், நம்பகமான விளம்பர சேவை ஆகியன விளம்பரங்களை ஈர்த்து தருகின்றன. நீண்ட காலமாக காரை பண்பலையோடு பயணித்து இந்த சிறப்பான விளம்பரங்களை தந்து சிறந்த விளம்பர முகவராக விளங்கி கொண்டிருக்கும் ஏ அருள் பிரகாஷ் அவர்கள் தனது கருத்துக்களை சொல்கிறார்.
2: வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 2005 விளம்பர முகவரா விளம்பரங்கள் விளம்பரதார நிகழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால பயணம் காரைக்கால் பண்பலையோடு எங்களுக்கு. மேலும் பல ஆண்டு காலம் இது தொடரும். காரைக்கால் பண்பலை தொடங்கிய முதல் மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோட நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் கொடுத்துட்டு வராங்க.
0: தங்களுடைய நிறுவனம் கடை சார்ந்த விளம்பரங்கள் வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டால் சரியான வகையில் மக்களை சென்றடைகிறதே என்ற நோக்கில் விளம்பரங்களை தேடி வந்து தருவதும் கண்கூடு. அவ்வகையில் காரைக்கால் பண்பலையில் பல ஆண்டுகளாக தங்களது நிறுவன விளம்பரங்களை கொடுத்து பயன்பெற்று வரும் முகமது நூருதீன் அவர்கள் தனது கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறார்.
3: நான் காரை பண்பலையில் நிகழ்ச்சிகள் மூலம் எங்கள் நிறுவன விளம்பரங்களை வழங்கி வருகிறேன். காரை பண்பலைக்கு நானும் ஒரு ரசிகன். இப்பண்பலை புத்தம் புதிதாய் நித்தம் நித்தம் பல நிகழ்ச்சிகளை கொடுக்கிறது. இடையிடையே ஒளிபரப்பப்படும் விளம்பரங்களையும் மக்கள் கவனித்து விளம்பரம் தாங்கி வரும் செய்திகளை அறிந்து அந்த விளம்பரம் சொல்லும் கடைகள் பொருட்கள் இது போல பல விஷயங்களை அறிந்து அங்கு சென்று வாங்கி பயன்பெறுகின்றனர். இதன் காரணம் எங்கள் பொருட்கள் விற்பனை ஆகின்றன, வியாபாரங்களும் சூடு பிடிக்கின்றன. இதனால் விளம்பரங்கள் ஈர்க்கும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தந்து அதில் முதன்மையாக விளங்குகிறது காரைக்கால் பண்பலை.
0: கொண்டு வந்து தரப்படும் விளம்பரங்களை ஆராய்ந்து சரிபார்த்து அவ்விளம்பரம் நம் நிலைய விதிகளுக்கு உட்பட்டதாக உள்ளதா என்பதை தெளிந்து விளம்பரங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. இது குறித்து கூறுகிறார் விளம்பர பிரிவில் மிக சிறப்பாக பணியாற்றி வரும் எம் ராஜராஜன் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். நான் விளம்பரம் பிரிவில் 11 வருஷமா பணியில இருக்கேன். விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள்னா மக்களுக்கான நிகழ்ச்சி, ஆலை உலா, சந்தனக்கூடு, வேளாங்கண்ணி கொடியேற்றம், விவசாய நிகழ்ச்சி, நலமாய் வாழ, பசுந்தளிர், தகவல் நேரம், இது போல மக்களுக்கான நிகழ்ச்சிகள் அதிகமான விளம்பரங்களை நம்ம வானொலிக்கு கொண்டு வருது. அது போல மக்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி துளி வரும் பாட்டு, சிந்தனை அரங்கம், வணக்கம் தோழி, எல்எஸ்சி, நண்பெண்டா, கலக்கல் நேரம், கடிதங்கள் வழியாகவும் நேர்கள்

0: நம்ம வானொலியில பங்கு எடுக்கிறதும் நிறைய விளம்பரங்களை கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.
1: வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் வானொலிக்கு வருவாய் பெற்று தருவதோடு வானொலியில் விளம்பரம் தரும் முகவர்கள் விளம்பரதாரர்களுக்கும் நல்ல வருமானத்தை பெற்றுத்தந்து அவர்கள் வாழ்வையும் சிறக்க செய்கிறது. அந்த வகையில் வானொலியில் விளம்பரம் கொடுப்பது வழி வழியாய் தொடர்ந்து வரும் ஒரு செயல். இது தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்ற மகிழ்வோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.
2: அடுத்து தூத்துக்குடி வானொலி நிலையம் வழங்கும் முதியோர் நல நிகழ்ச்சிகள்.
3: தூத்துக்குடி வானொலி படைத்தளித்த முதியோர் நல நிகழ்ச்சிகளிலிருந்து உங்களுக்காக நலவாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் கண் பராமரிப்பு குறித்து கண் மருத்துவர் கவிதா அவர்கள் கூறும்போது,
4: முதுமையின் காரணமாக வரக்கூடிய கண் நோய்கள் பல இருக்கின்றன. முக்கியமானவற்றை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். கண் புரை நோய், இது வந்து நம்ம நாட்டில் இருக்கிறதுல 80% கண் பார்வை இழப்புக்கு காரணம் கண் புரை நோய். அடுத்தது வந்து கண் நீர் அழுத்த நோய். அடுத்ததாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறது என்னன்னா, விழித்திரையில சர்க்கரை நோயினால வரும் பாதிப்புகள், மூப்பின் காரணமாக ஏற்படும் விழித்திரை பாதிப்புகள். வெள்ளெழுத்துங்கிறது வந்து வயதாவதனால் கண்ணில் உள்ள தசைகள் மற்றும் லென்ஸ் இது ரெண்டுமே வீக் ஆறதுனால நம்மளால கிட்ட உள்ள சிறிய எழுத்துக்களை பார்க்க முடியாமல் போவது. எட்ட வைத்தால் நன்றாக தெரியும். 40 வயது ஆன உடனேயே இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் ஆகியவற்றை செக் பண்ணும்போது கண் நீர் அழுத்தம் இருக்கிறதா, வெள்ளெழுத்து வந்திருக்கிறதா, எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்துட்டா எதுவா இருந்தாலும் ட்ரீட் பண்றதுக்கோ அல்லது ஃபாலோ அப் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். டயபெட்டிஸ் அந்த மாதிரி டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க அதுக்கான விழித்திரை செக்கப் எல்லாமே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதுவா இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது.
3: கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறையில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எல் சிவகாமி அம்மாள் அவர்களான நேர்முகத்திலிருந்து.
5: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார்.
5: உங்களை பத்தின ஒரு எளிய அறிமுகம்.
6: நான் வந்து 1960 தென்காசி
5: மாவட்டம்,
6: அதுல எலத்தூர் கிராமத்துல பிறந்தேன். படிச்சது எல்லாமே அங்கதான். கல்லூரி வந்து பக்கத்துல குற்றாலம், அதுல ஏபியூசி மட்டும்தான்.
5: ஆமா. சரி, எப்போ பணியில வந்து சேர்ந்தீங்க?
6: 1985.
5: எந்த துறையில வந்து நீங்க சேர்ந்தீங்க?
6: நெடுஞ்சாலைத்துறை.
5: சரி, நெடுஞ்சாலைத்துறையில வந்து முதன் முதலாக எந்த பணிக்கு நீங்க சேர்ந்தீங்க?
6: இளநிலை உதவியாளர் பணியில சேர்ந்தேன்.
5: சரிங்க மேடம். எந்த ஊர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க?
6: திருச்செந்தூர்.
5: அங்க பணி அனுபவம் எப்படி மேடம் இருந்தது?
6: அங்க பணி அனுபவம் முதல்ல உள்ள சேர்ந்தோடனே எனக்கு பணி என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியாது. அலுவலக பணினா என்னன்னு தெரியாது.
5: சரி,
6: தபால் வரும். வந்த உடனே அது தபாலுக்கு எப்படி பதில் எழுதணுங்கிறது எனக்கு தெரியாது. சீட் வைஸா பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த தபாலுக்கு எப்படி சார் என்னோட சீட்டுக்கு வந்திருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் போட்டு வந்திருக்கு. எங்க சீனியர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போனா நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சீனியர்கிட்ட போய் நம்ம நின்று கேட்க வேண்டியது இருக்கு. இப்படியே கேட்டு நம்ம பண்ணினா ஒன்னு அவரோட சீட்டு வேலையை அவர் பார்க்கணும். நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்மளுடைய பதில் எழுத முடியாது தபாலுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் த ஃபைல் லேண்ட் த ஒர்க் தாரக மந்திரம்.
5: ஆமா, சொன்னீங்க.
6: ஏழு ஏற ஆபீஸ் போவேன். பழைய ரெக்கார்டா ஃபுல்லா எடுப்போம். கடந்த ஆண்டு கோப்பு, இந்த முத்தின ஆண்டு கோப்பு, 10 வருஷ கோப்பு, 5 வருஷ கோப்பு எல்லாம் ஆபீஸ்ல இருக்கும்.
5: கண்டிப்பா
6: இந்த சீட்டுக்குள்ளதான் பாப்பேன். என்ன வந்திருக்கு, இவங்க என்ன எழுதிருக்காங்க, என்ன மாதிரி எழுதணும், பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டேன். ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அன்னே நான் பாப்பேன். ஆனா சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் நாள் ஆபீஸ் போக மாட்டேன். நான் டிராஃப்ட் போட்டா அதுல என்னுடைய அதிகாரி கை வைக்க கூடாது. பச்சை மையால ஒரு புள்ளி கூட வைக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால டிராஃப்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். அப்படிதான் என்னுடைய பணிகளை நான் படிச்சேன். லாஸ்ட் போஸ்டிங் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் டிபார்ட்மெண்ட்ல, அதுதான்
5: நிர்வாக அதிகாரியா.
6: ஆமா, அது வந்து சென்னையில.
5: சென்னையில பணியாற்றும் போது சக ஊழியர்கள் வந்து ஓய்வு பெறும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்தது?
6: சார், ஓய்வு பெறும் போது என்னையே அளவுச்சிட்டாங்க. அதுல மேக்சிமம் இன்ஜினியர்ஸ் வந்து லேடிஸ் தான். என்னுடைய ஆட்டிடியூட பார்த்துட்டு நேரம் என் கேபினுக்கு வருவாங்க.
5: சரி,
6: ஒரு பாசிட்டிவா பேசுவேன் நான்.
5: சரி,
6: எந்த குடும்பத்துல தான் பிரச்சனை இல்லாம வரும். இதெல்லாம் கொஞ்ச நாள், அப்புறம் அதுக்காக நம்ம ஓடிட முடியுமா, ஓட முடியாது. வெளியில போகையில ஒரு மன தெளிவோட போயிருக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு தான் கேட்டேன். பேசினாங்க, நாங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருந்தாங்க, ஒரு தாயா இருந்தாங்க, நாங்க இப்படி யார்ட்டுமே பேசினது இல்ல. அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போறாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணியில இருக்கும்போதே ஓய்வு பெற்ற பண்ணி என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிட்டேன்.
3: பார்வை நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பு குறித்து வேணி அவர்கள் ஆற்றிய உரையில்,
7: மின்னல் போன்ற வாழ்க்கையிலே மிகுதியாக செயல்கள் செய்து எண்ணல் எழுச்சியோடும்

நிறைந்த வாழ்வோடும் காலம் முழுமைக்கும் கடமைகள் பல செய்து உறவுக்கு கை நீட்டி ஊக்கமுடன் வாழ்ந்து பெருக்கும் வருவாயில் நாளும் பொறுப்பாய் சேமித்து கூட்டு குடும்பத்திலே நாளும் கூடி வாழ்வும் கண்டு வீட்டுப் பணிகளெல்லாம் விரும்பும்படியாய் செய்து துருதுருப்பும் சுறுசுறுப்பும் துணையாக வாழ்வில் கொண்டு பொறுமையின் சின்னமாய் பொறுப்புடன் பணிகள் செய்து புதுமை பல படைத்து புகழ்பெற்று வாழ்ந்தோர்கள் மூத்தோர்கள். மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது மொத்தம் 120 ஆண்டுகள். 65 வயசு அப்படிங்கிறது முதுமையினுடைய ஆரம்பம். அந்த காலகட்டத்தில் அவர்களை நாம் கண் போல காப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அவங்ககிட்ட நிறைய பேசணும், அவங்க விரும்பிய இடங்களுக்கு அழைத்து செல்லணும், அவங்கள எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக நம்ம வச்சிருக்க முடியுமோ அவங்கள வச்சிருக்கணும், அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், அவங்கள கொஞ்ச நேரம் நடைப்பயணம் செய்யறதுக்கு நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம், எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அவங்க மனசுக்குள்ளே விதைச்சிட்டோம் அப்படின்னு

0: அழைத்து செல்லணும். அவங்கள எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக நம்ம வச்சிருக்க முடியுமோ அவங்கள வச்சிருக்கணும். அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும். அவங்கள கொஞ்ச நேரம் நடைப்பயணம் செய்யறதுக்கு நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம், எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அவங்க மனசுக்குள்ள விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு செய்ய அனுமதிக்கலாம். பிடித்தமான நூலை படிக்க செய்யலாம். படைப்பதற்கும் ஒரு முதுமை வந்து ஒரு வரப்பிரசாதம். உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் சிட்டி ஷெல்டன் கூட 80 வயசை தாண்டின பின்னர் தான் எழுதி கொண்டிருந்தாரு. வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்களை கவனிக்க நம்ம குழந்தைகளை ஊக்குவிக்கலாம்.
1: நிறைவாக தர்மபுரி வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பான அறிவியல் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
2: அறிவே ஆற்றல் என்பார்கள். அந்த அறிவை எளிய மொழியில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகங்களில் வானொலிக்கு தனித்துவமான இடமுண்டு. பாமர மக்களும் தொலைதூர கிராமங்களில் வாழ்பவர்களும் கூட அறிவியல் தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள வானொலி பெரும் பாலமாக விளங்குகின்றது. அறிவியலை மக்களிடம் அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து எடுத்துரைப்பதில் வானொலியின் பங்கு மிக சிறப்பானது என்றால் அது மிகையல்ல. மக்களின் மனதிற்கு நெருக்கமான ஊடகமாக எப்பொழுதும் இருக்கும் சக்தி வாய்ந்த ஊடகம் வானொலியானது இயற்கை பேரிடர்கள், மருத்துவ விழிப்புணர்வு, வேளாண்மை, சுற்றுச்சூழல், விண்வெளி ஆய்வு, புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற பல்வேறு துறைகளில் அறிவியல் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. அந்த வகையில் தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலையானது தாங்கள் வழங்கி வரும் நிகழ்ச்சிகளான அறிவியல் மலர், விடை தேடும் வினாக்கள், வானலையில் வசந்தம், இளந்தென்றில், சூழல் காப்போம், தேசிய அறிவியல் தினம், தேசிய கணித தினம் போன்ற சிறப்பு நாட்களில் அறிவியல் நிகழ்ச்சிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. அறிவியல் நிகழ்ச்சிகளானது மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. மூட நம்பிக்கைகளை அகற்றி சிந்திக்கும் திறனை ஊக்குவித்து காரண காரிய தொடர்பை உணர செய்கின்றன. அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்கள், மருத்துவ முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல தலைப்புகளில் எளிய நடையில் விளக்கம் அளிக்கப்படுகின்றது.
3: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூளைக்கா போட்டுட்டு வந்துடுறேன்.
4: என்ன பண்ற, நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்காத.
3: ஏங்க, நான் என்ன பண்ணேன்?
4: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது. அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது. இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
3: ஏங்க, என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க. போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
4: நாம் பண்ணு பேசக்கூடாது. இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைறது இல்லாம இது காத்துனால அடிச்சிட்டு போய் வயல்வெளிகளில் பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும். மத்தவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
3: சரிங்க சரிங்க, தப்புதான். இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்ய கூடாது சரியா?
5: சரிம்மா.
2: வானொலியின் அறிவியல் நிகழ்ச்சிகள் மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்துகின்றன. விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், நோய் மேலாண்மை, வானிலை தகவல்கள் ஆகியன வழங்கப்படுகின்றன. பெண்களுக்கு ஆரோக்கியம், குழந்தைகள் பராமரிப்பு, ஊட்டச்சத்து போன்ற தகவல்கள் கிடைக்கின்றன. இளைஞர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவியல் வளர்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன.
6: பஸ் பஸ் என்ன, எதையோ நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
7: அட, கொஞ்சம் இருமா, நான் ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கிறேன் நெட்ல, அது கிடைக்கவே மாட்டேங்குது.
6: நீங்க கரெக்டா கொடுத்தா கிடைக்க போகுது. எப்பவுமே இன்புட் கரெக்டா கொடுத்தா அவுட்புட் கரெக்டா வந்துடும்.
7: ஆ, சரியா சொன்ன, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். முக்கியமா இப்போ நடக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, செல்போனு, கம்ப்யூட்டரு, அப்புறம் சிக்னல்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் எதுலேருந்து செயல்படுதுன்னு உனக்கு தெரியுமா?
6: எதுலேருந்து செயல்படுது? எல்லாம் நம்ம இயக்கிறதுனால செயல்படுது.
7: ஆ, இது தெளிவாக சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. இது ஜென்ரலாக எல்லாரும் பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை

0: உனக்கு தெரியுமா?
1: நானும் படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் இதெல்லாம் இயங்குறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு.
0: அட சூப்பர்ல லாங்குவேஜ். அதுதான் நாம பேசுறத நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெளிவா புரியறதுக்காகவும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத எனக்கு தெளிவா புரியறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் மொழி. நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூட எல்லா விஷயத்திலயுமே இந்த கணிதம் அப்படிங்கிறது, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு.
1: நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்குமே அதை இயக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம சில சிக்னல்ஸ் எல்லாம் அதுக்கு நம்ம இன்புட்டா கொடுத்து வைக்கிறோம்ல, அப்பதானே அது கரெக்டா செயல்படுது.
0: இப்ப நம்ம பென்ட்ரை பயன்படுத்துறோமா?
1: ஆமா.
0: ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறோமா?
1: பயன்படுத்துறோம்.
0: மொபைல்ல எத்தனை ஜிபி டேட்டா இருக்குன்னு பாக்குறோமா?
1: கண்டிப்பா பாக்குறோம்.
0: சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பூலியன் எண் கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா, அதுல கூட குறிப்பா 0-1 வேல்யூ தான் பயன்படுத்துவாங்களாமே.
0: கரெக்டா புடிச்சிட்ட, அதே தான் சொல்றேன்.
2: நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வின் மாற்றங்களும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, 15-20 முன்னாடி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் ஆய்வு கட்டுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அறிவியல் ஆய்வு கட்டுரையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து பார்க்கணும்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய ஐஐடி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம பயணம் செய்யணும். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே மொபைல் இருக்குங்க. ஸோ எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட்டை வச்சு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். சோ அப்படினும் போது நம்ம அத முன்னேற்ற பாதைக்கு யூஸ் பண்ணலாம்.
3: அறிவியல் என்பது ஆய்வகங்களில் மட்டுமே இருப்பதல்ல, அது மக்களின் வாழ்க்கையில் நடைமுறையாக பயன்பட வேண்டும். இந்த எண்ணத்தை உருவாக்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுகிறது. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், வேளாண் நிபுணர்கள், பேராசிரியர்கள் ஆகியோரை நேர்காணல் செய்து அவர்களின் அனுபவங்களையும் கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இதன் மூலம் அறிவியல் பொதுமக்களின் வாழ்வோடு நெருக்கமாக இணைய நமது தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலையின் நிகழ்ச்சிகள் உதவி வருகின்றது.
4: செல்களின் தொகுப்பு தான் நாம். நாம் சுமார் 50 டிரில்லியன் செல்களின் கூட்டமைப்பால் உருவானதுதான் ஒவ்வொரு உயிர்களும். அப்ப மனிதனின் உடம்பு எதனால் கட்டமைக்கப்படுகிறது என்றால், 50 டிரில்லியன் செல்களால் கட்டமைக்கப்படுகிறது. நாம் உண்கிறோம் என்றால் நாம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் உணவளிக்க வேண்டும். ஆகவே நாம் உண்ணக்கூடிய பெரிய அந்த உணவு மூலக்கூறுகள் சீரண நொதிகள் மூலம் சிறிய உணவு மூலக்கூறுகளாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டால்தான் நம்முடைய மிக நுண்ணிய செல்லுக்குள் அந்த உணவு துகள் செல்லும். அதற்குள் சென்ற பிறகுதான் அது ஆற்றலை வெளிப்படுத்தும்.
3: நமது பண்பலையில் ஒலிக்கும் ஒவ்வொரு அறிவியல் நிகழ்ச்சியும் ஒரு புதிய சிந்தனையின் விதையை மக்கள் மனதில் விதைக்கின்றது. அறிவியலை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகமாக வானொலி தொடர்ந்து திகழும் என்பதில் ஐயமில்லை. அறிவியல் உண்மைகளை புரிந்து கொண்டு பகுத்தறிவுடன் வாழும் சமூகத்தை உருவாக்குவதில் வானொலியின் பங்களிப்பு என்றும் மகத்தானதாகவே இருக்கும். வானொலி ஒலிக்கும் இடமெல்லாம் அறிவியல் விழிப்புணர்வு மலர்கிறது. அறிவியல் விழிப்புணர்வு மலரும் இடமெல்லாம் முன்னேற்றமான சமூகம் உருவாகிறது.

இது செயற்கை நுண்ணறிவு யுகம். மனிதனை விட இயந்திரங்கள் அறிவு கூர்மை மிக்கதா உள்ளது. மனித குலம் தன் இருப்பை தக்க வைக்க தன் அறிவாற்றல் திறன் மூலமா இயந்திரங்களை விட வேகமா முன்னேறணும். எதெல்லாம் அறிவை வளர்க்கிறதோ அதற்கு நேரம் ஒதுக்கி, எதெல்லாம் சிந்தையை சிதைக்கிறதோ அதை அகற்றினால் நாம் அனைவரும் வளமாக வாழலாம். அறிவை வளர்ப்பதில் வானொலி மிக முக்கிய பங்காற்றுது. இன்று நம்ம கைபேசியில நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலி மூலம் சென்னை முதல் சியாட்டில் வர ஆகாசவாணியின் நிகழ்ச்சிகளை இலவசமா கேட்கலாம். இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின நல்வாழ்த்துக்கள்.

மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வடநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்ற வானொலி நிலையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், ஊட்டி, கொடைக்கானல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, காரைக்கால், தூத்துக்குடி மற்றும் தர்மபுரி வானொலி நிலையம். அமைப்பில் உதவி லக்ஷ்மி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் சந்திரன்.

நீ வருவா என திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:15. ஆகாஷ்வாணி

நேரம் 12:42. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோ ஹெர்ட்ஸ் வரிசையில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 சங்கீத சாரல் சென்னையிலிருந்து ஒளிபரப்பாக கேட்கலாம். 12:50 சேர்ந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் எனது கிராமம் எனது கௌரவம் திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே.எம். பழனிச்சாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெற கேட்கலாம்.

0: எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரை இசை கேட்கலாம். 6:10 பாமாலை, இதில் பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:40 முல்லைவனம், இரவு 7 மணிக்கு திரை கானம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் பயிறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லியிலிருந்து ஒலிபரப்பாக கேட்கலாம். 8:30 மனோரஞ்சிதம் தொடர்ந்து கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரை கானம். இரவு 10 மணிக்கு அரங்கிசை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். அதனைத் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number, அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

இதுவரை சங்கீத சாரலில் கே லக்ஷ்மி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமலர் நிகழ்ச்சியில் பிரணவ் ஆர்காட் அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம். 1:10

0: மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், மணக்கால் ஆர் ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு இவ்விரு நிகழ்ச்சிகளும் FM கோல்டில் ஒலிபரப்பாக உள்ளன. கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க

0: மாணவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவுகூரும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜூலை 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பைல இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல் நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றுக்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு எஃப்எம் இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
0: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடரின் போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைப்பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றஞ்சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின்போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் சேர்ந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அடுத்ததாக எல் ஆர் அஞ்சலி குழுவினர் பாடிய பாடல்.

0: என்னுயிர் தோழி. நேயர்களுக்கு வணக்கம். என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை மிகச்சிறந்த ஆளுமை நிறைந்த பெண்களை சந்தித்து உரையாற்ற கேட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் பெண்ணிய சிந்தனைகள் குறித்த கவிதைகளை தொகுத்து வழங்குகிறார் கவிஞர் பானுமதி நாச்சியார் அவர்கள்.
1: பெண்ணே, நீ கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் அல்ல. பெண்ணே, நீ கருவறையில் செய்யப்பட்ட சிலை. பெண்ணே, நீ கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் அல்ல. பெண்ணே, நீ கருவறையில் செய்யப்பட்ட சிலை. பெண்ணே, நீ நல்ல சிந்தனையுடன் நாளெல்லாம் வாழ்ந்துவிடு. தீய சிந்தனையில் சில நிமிடம் கூட வாழ்ந்து விடாதே. பெண்ணே, நீ நல்ல சிந்தனையுடன் நாளெல்லாம் வாழ்ந்துவிடு. தீய சிந்தனையில் சில நிமிடம் கூட வாழ்ந்து விடாதே. உயர்ந்த சிந்தனை உன்னில் உருவானால்

ஊர் போற்று மங்கையாய் நீ மலர்ந்திடுவாய். உயர்ந்த சிந்தனை உன்னில் உருவானால் ஊர் போற்று மங்கையாய் நீ வாழ்ந்திடுவாய். மலர்ந்த மலராய் மட்டுமல்ல, நீ மனவீசும் மல்லிகையாய் உயர்ந்திடுவாய். மலர்ந்த மலராய் மட்டுமல்ல, நீ மனவீசும் மல்லிகையாய் உயர்ந்திடுவாய். அகமலர்ந்து முகமலர்ந்து நீ அகிலத்தையே ஆண்டிடுவாய். அகமலர்ந்து முகமலர்ந்து நீ இந்த அகிலத்தையே ஆண்டிடுவாய். அன்னையாய் அகல் விளக்காய் அனைவருக்கும் ஒளி வீசிடுவாய். அன்னையாய் அகல் விளக்காய் அனைவருக்கும் ஒளி வீசிடுவாய். நல் எண்ணம் உன்னில் இருந்தால் நீ நட்சத்திரமாய் ஜொலித்திடுவாய். நல் எண்ணம் மட்டும் உன்னில் இருந்தால் நீ நட்சத்திரமாய் ஜொலித்திடுவாய். பெண்ணே உன் நல் சிந்தனையால் நாடெல்லாம் போற்றப்படுவாய். தீய சிந்தனையால் உன் சிலையை உடைத்திடுவாய். சிந்தித்து செயல்படு பெண்ணே, பெண்ணே நீ வாழ்க. பிரம்மனின் படைப்பினிலே பேரழகாய் பிறந்தவளே, பூமியை தாங்கி சுமக்கும் பூமாதேவியே. பிரம்மனின் படைப்பினிலே பேரழகாய் பிறந்தவளே, பூமியை தாங்கி சுமக்கும் பூமாதேவியே. அன்பான உள்ளம் கொண்ட அழகிய ஓவியமே, சிற்பமாக செதுக்கப்பட்ட சிலையே. அன்பான உள்ளம் கொண்ட அழகிய ஓவியமே, சிற்பமாக செதுக்கப்பட்ட சிலையே. சாதனை பல செய்பவளே, சாதிக்கவே பிறந்தவளே. சாதனை பல செய்பவளே, சாதிக்கவே பிறந்தவளே. பாடுகளை பந்தாய் தூக்கி வீசுபவளே, பாரங்களை பாறாங்கல்லாய் சுமப்பவளே. உன் பாடுகளை பந்தாய் தூக்கி வீசுபவளே, பாரங்களை பாறாங்கல்லாய் சுமப்பவளே. குடும்பத்தின் குத்து விளக்கே, குழந்தைகளை பெற்றெடுத்து கொஞ்சி விளையாடு குண சித்திரமே. உங்கள் குடும்பத்தின் குத்து விளக்கே, குழந்தைகளை பெற்றெடுத்து கொஞ்சி விளையாடு குண சித்திரமே. அழகாய் பேசுபவளே, அத்தனையும் அழகாய் செய்பவளே. அழகாய் பேசுபவளே, அத்தனையும் அழகாய் செய்பவளே. ஆளுமை திறமை கொண்டவளே, அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்லும் மாற்றல் உடையவளே. ஆளுமை திறமை கொண்டவளே, அனைவரையும் அணைத்து கொண்டு செல்லும் ஆற்றல் உடையவளே, பெண்ணே நீ வாழ்க. கற்பனி பெண்ணே, உன் கற்பத்தில் உள்ள உன் குழந்தையை காதில் சொல்லிவிடு. கற்பனி பெண்ணே, உன் கற்பத்தில் உள்ள உன் குழந்தையின் காதில் சொல்லிவிடு. காம வெறி பிடித்த மனிதனை உன் காலால் உதைத்துவிடு என்று. காம வெறி பிடித்த மனிதனை உன் காலால் உதைத்து தள்ளிவிடு என்று. பாலியல் வன்புணர்ச்சிக்கு வருபவனை உன் பல்லால் கடித்து கொன்றுவிடு என்று. பாலியல் வன்புணர்ச்சிக்கு வருபவனை உன் பல்லால் கடித்து கொன்றுவிடு என்று. தீய எண்ணத்தோடு பார்த்து நெருங்குபவனை கண்டால் உன் நகத்தால் அவன் கண்களை பிடுங்கி எரிந்துவிடு என்று. தீய எண்ணத்தோடு பார்த்து நெருங்கி வருபவனை கண்டால் உன் நகத்தால் அவன் கண்களை பிடுங்கி எரிந்துவிடு என்று. எல்லை மீறுபவனை நீ ஏறி மிதித்து கொன்றுவிடு என்று. எல்லை மீறி வருபவனை நீ ஏறி மிதித்து கொன்றுவிடு என்று. கோழைத்தனமாய் வாழ்ந்து விடாதே, பயந்தாங்கோழியாய் பதுங்கி வாழ்ந்து விடாதே. பெண்ணே கோழைத்தனமாய் வாழ்ந்து விடாதே, பயந்தாங்கோழியாய் பயந்து ஒதுங்கி விடாதே. பெண்ணே உன் சிந்தனையை செதுக்கிவிடு. பெண்ணே உன் தைரியத்தை வளர்த்து விடு. உன் குழந்தையின் காதிலே திரும்பவும் சொல்லிவிடு, தைரியத்தை வளர்த்து விடு இத்தரணியை வென்றுவிடு. தைரியத்தை வளர்த்து விடு இத்தரணியை வென்றுவிடு என்று. பெண்ணே நீ வாழ்க. குழந்தை பருவத்திலே உன் குணத்தை வளர்த்து கொள்ளம்மா. பெரியவர்களை மதித்து பேராற்றல் உடையவளாய் மாறிவிடம்மா. கல்வி கற்கும் போதே கருத்தாய் கற்று காலத்தனை புரோஜனப்படுத்தம்மா. கல்வி கற்கும் போதே கருத்தாய் கற்று உன் காலத்தை புரோஜனப்படுத்தம்மா. வளர் இளம் பருவத்திலேயே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து விடாதே அம்மா. இன்டர்நெட்டில் சிக்கி உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே அம்மா. இன்டர்நெட்டில் சிக்கி உன் எதிர்காலத்தை இழந்து விடாதே அம்மா. தெரியாத நபரிடம் தேவையில்லாமல் பேசாதே அம்மா. தெரியாத நபரிடம் நீ தேவையில்லாமல் பேசாதே அம்மா. நோட்டை சொல்ல நொடிப்பொழுதும் தயங்காதே அம்மா. நீ நோட்டை சொல்ல நொடிப்பொழுதும் தயங்காதே அம்மா. அப்துல் கலாம் போல கனவை கண்டு காலத்தை வென்றுவிடம்மா. நம் அப்துல் கலாம் போல கனவை கண்டு காலத்தை வென்றுவிடம்மா. எந்த துறையில் நீ பணிபுரிந்தாலும் எடுப்பாய் நின்று ஜொலித்து விடம்மா. நீ எத்துறையில் பணியாற்றினாலும் எடுப்பாய் நின்று ஜொலித்து விடம்மா. அகத்தின் அழகை உன் முகத்தில் ஜொலித்து விடம்மா. நீ அனைவராலும் போற்ற

படும் பெண்ணாய் மாறிவிடம்மா. பெண்ணே, அத்துணை ஆண்களையும் பெற்றெடுப்பவள் நீதானே? பெண்ணே, அத்துணை ஆண்களையும் பெற்றெடுப்பவள் நீதானே? இந்த சீர்கெட்ட சமுதாயத்தை சீர்படுத்த துடிக்கின்றாயோ? இந்த சீர்கெட்ட சமுதாயத்தை சீர்படுத்த துடிக்கின்றாயா? தாய்ப்பால் ஊட்டும் போதே சாதிப்பாலை ஊட்டிவிடாதே பெண்ணே. தாய்ப்பால் ஊட்டும் போதே உன் சாதிப்பாலை ஊட்டிவிடாதே பெண்ணே. உன் குழந்தை வளரும் போதே அடித்து அணைத்து அழகாய் வளர்த்திடு. உன் குழந்தை வளரும் பொழுதே அதை அடித்து அணைத்து அழகாய் வளர்த்துவிடு. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று உள்ளத்திலே எழுதிவிடு பெண்ணே. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று உள்ளத்திலே எழுதிவிடு பெண்ணே. தீய எண்ணத்தோடு பிற பெண்ணை பாராது என்று திரும்ப திரும்ப உள்ளத்தில் பதித்து விடு பெண்ணே. தீய எண்ணத்தோடு பிற பெண்ணை பாராதே என்று திரும்ப திரும்ப உள்ளத்திலே பதித்து விடு பெண்ணே. தீயவனோடு சேராதே, நீ திருடனாய் மாறிவிடாதே என்று மனதினில் எழுதிவிடு பெண்ணே. தீயவனோடு சேராதே, நீ திருடனாய் மாறிவிடாதே என்று மனதினிலே எழுதிவிடு. போதைக்கு அடிமையாகி நீ போக்கரியாய் மாறிவிடாதே என்று கூறிவிடு பெண்ணே. போதைக்கு அடிமையாகி உன் பிள்ளையை போக்கரியாய் மாற்றிவிடாதே என்று கூறிவிடு பெண்ணே. கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்களாய் வாழ பழக்கிவிடு பெண்ணே. கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்களாய் வாழ பழக்கிவிடு பெண்ணே. பெண்ணே, நம் எதிர்கால சமுதாயத்தை நாம் பாதுகாப்போம், எதிர்கால நல் மனிதர்களை உருவாக்கும். பெண்ணே, நம் எதிர்கால சமுதாயத்தை நாம் பாதுகாப்போம், எதிர்கால நல் மனிதர்களை உருவாக்கும். நன்றி பெண்களே. பெண் எனும் பேராற்றல். பெண்மையும் நீயே, மென்மையும் நீயே, பேராற்றல் உடையவளும் நீயே. பெண்மையும் நீயே, மென்மையும் நீயே, பேராற்றல் உடையவளும் நீயே. தாயும் நீயே, தாளாட்டி வளர்த்தவளும் நீயே. தைரியத்தை பிள்ளைகளிடம் ஊட்டி வளர்ப்பவளும் நீயே. தாயும் நீயே, தாளாட்டி வளர்த்தவளும் நீயே. தைரியத்தை பிள்ளைகளிடம் ஊட்டி வளர்ப்பவளும் நீயே. தனித்திறமை உடையவளும் நீயே. தன்னிச்சையாய் நின்று ஜெயிப்பவளும் நீயே. தனி திறமை உடையவளும் நீயே. தன்னிச்சையாய் நின்று ஜெயிப்பவளும் நீயே. வீர நடை போட்டு நடப்பவளும் நீயே. வீரமங்கையாய் ஜெயிப்பவளும் நீயே. வீர நடை போட்டு நடப்பவளும் நீயே. வீரமங்கையாய் ஜெயிப்பவளும் நீயே. நெற்றியில் திலகமிட்டு நெய்விளக்கில் தீபமிட்டு பட்டாடை உடுத்தி பச்சரிசில் கோலமிடுபவளும் நீயே. நெற்றியில் திலகமிட்டு நெய்விளக்கில் தீபமிட்டு பட்டாடை உடுத்தி பச்சரிசியில் கோலமிடுபவளும் நீயே. பார்ப்போர் வியக்கு வண்ணமாய் வாழ்பவளும் நீயே. நேர்கொண்ட பார்வை உடையவளும் நீயே. நேர்மையுடன் வாழ்பவளும் நீயே. நேர்கொண்ட பார்வை உடையவளும் நீயே. நேர்மையுடன் வாழ்பவளும் நீயே. ஆண்களின் தாய்க்கு பின் தாரம் நீயே. தாய்ப்பாசம் காட்டி அன்பாய் இருப்பவளும் நீயே. ஆண்களின் தாய்க்கு பின் தாரம் நீயே. தாய்ப்பாசம் காட்டி அன்பாய் இருப்பவளும் நீயே. ஆண்களின் வெற்றிக்கு பின் நிற்பவளும் நீயே. ஆண்களுக்கு நிகராய் வெற்றி வாகை சூடுபவளும் நீயே. ஆண்களின் வெற்றிக்கு பின் நிற்பவளும் நீயே. ஆண்களுக்கு நிகராய் வெற்றி வாகை சூடுபவளும் நீயே. பிள்ளைகளை பெற்றெடுத்து பெரியதோரால் ஆக்குபவளும் நீயே. பிள்ளைகளை பெற்றெடுத்து பெரியதோர் ஆளாக்குபவளும் நீயே. பேர பிள்ளைகளிடம் அன்பு காட்டி ஆதரவளிப்பவளும் நீயே. சிரித்த முகமாய் சீதேவியாய் இருப்பவளும் நீயே. சினம் கொண்டால் சிங்கப்பெண்ணாய் மாறுபவளும் நீயே. சிரித்த முகமாய் சீதேவியாய் இருப்பவளும் நீயே. சினம் கொண்டால் சிங்கப்பெண்ணாய் மாறுபவளும் நீயே. கள்ளிப்பால் குடித்து கண்மூடிய சிவப்பு ரோஜாக்கள் மண்ணுக்குள் உறங்க. கள்ளிப்பால் குடித்து கண்மூடிய சிவப்பு ரோஜாக்கள் தாய்ப்பால் குடித்து தப்பிய தங்கங்களே. தமிழக பெண் சிங்கங்களே நீர் வாழ்க. தாய்ப்பால் குடித்து தப்பிய தங்கங்களே. என் தமிழக பெண் சிங்கங்களே நீர் வாழ்க. பெண்ணே, நீ அழிய பிறந்தவள் அல்ல. பெண்ணே, நீ ஆள பிறந்தவள். பெண்ணே, நீ கள்ளிப்பால் குடித்து சாக பிறந்தவள் அல்ல, கல்வி பால் குடித்து சாதிக்க பிறந்தவள். நீயே பெண்ணென்னும் பேராற்றல். நீங்களே பெண்ணென்னும் பேராற்றல். வாழ்க பெண்ணினம். வளர்க பெண்கள் புகழ். ஒரு ஏழை தாயின் இருதயம். பணக்கார வீட்டில் இருந்து பத்திரிகை வருதம்மா. கதவை திறக்காமல் நான் உள்ளே

0: இருந்திடவா? ஆளில்லை என்ன, அடுத்த வீட்டுக்கு போகட்டும். மொய் 500 ரூபாய் இருந்தாதானே நம்மளை ஆளா மதிப்பாங்க. மொய் 500 ரூபாய் வைத்தாதானே நம்ம ஆளாக மதிப்பாக. இன்று 50 ரூபாய் இருந்தா இன்று என் பிள்ளைகளுக்கு அளவான சாப்பாடு கொடுத்துடுவேனே. இன்று 50 ரூபாய் இருந்தா என் பிள்ளைகளுக்கு அளவான சாப்பாடாவது கொடுத்துடுவேனே. காலம் வரும், அன்று கதவை திறப்பேன். என் பிள்ளைகளை படிக்க வச்சு பெரியாளாய் மாற்றுவேன். அன்று அத்தனை பணக்கார வீட்டுக்கும் மொய் வைப்பேன் என்று தன் முகத்தினை சேலையால் வடிந்த கண்ணீரனை துடைத்து கொண்டே நம்பிக்கையோடு சென்றாள் அந்த ஏழைத்தாய். என் தாய் தொப்புள் கொடியில் உணவு ஊட்டி 10 மாதம் என்னை கருவறையில் சுமந்தவள் என் தாய். வலி உண்டாக்கி பிறந்த என்னை வாரி எடுத்து வாயார முத்தமிட்டவள் என் தாய். நான் பசியுடன் வீல் வீல் என்று அழுத பொழுது மார்போடு அணைத்து அவள் இரத்தத்தை எனக்கு தாய்ப்பாலாய் ஊட்டியவள் என் தாய். என் பிஞ்சு கரங்களை பிடித்து சிரித்த முகத்துடன் சிறு சிறு நடை கற்றுக் கொடுத்தவள் என் தாய். மழலை மொழியால் முதலில் பேச கற்றுக் கொடுத்தவள் என் தாய். பள்ளியில் சேர்ந்த அன்று நான் அழும்பொழுது கண்ணீரோடன் விட்டு சென்றவள் என் தாய். உணவில்லா நாட்களில் தன்பசி மறந்து என் பசி போக்கியவள் என் தாய். உணவில்லா நாட்களிலே தன்பசி மறந்து என் பசி போக்கியவள் என் தாய். தாய்ப்பாலுடன் தைரியத்தையும் ஊட்டி வளர்த்தவள் என் தாய். தாய்ப்பாலுடன் தைரியத்தையும் எனக்கு ஊட்டி வளர்த்தவள் என் தாய். எனக்காய் ஓடி ஓடி உழைத்து ஓடாய் தேய்ந்தவள் என் தாய். மலையில் நான் நனைந்த பொழுது அவள் முந்தனை சேலையால் தன்னை நினைத்து என்னை காத்தவள் என் தாய். என்னை படிக்க வைத்து பட்டம்பழம் வாங்க வைத்து பலர் மதிக்கின்ற பதவியில் என்னை அமர வைத்தவள் என் பாசமிகுத்தாய். என்னை படிக்க வைத்து பட்டம்பழம் வாங்க வைத்து பலர் மதிக்கின்ற பதவியில் என்னை அமர வைத்தவள் என் பாசமிகு தாய். என் தாய் என்று என்னை வழி நடத்தாவிட்டால் இன்று தரணையில் நான் இல்லை. என் தாயே நீ வாழ்க.
1: கவிஞர் பானுமதி நாச்சியார் அவர்கள் பெண்ணிய சிந்தனைகள் குறித்த கவிதைகளை தொகுத்து வழங்கியதை கேட்டோம். இனி அணையாடை என்கிற நாப்கின் உற்பத்தியாளர் வள்ளி சுந்தரராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல நம்ம யூஸ் பண்ற அந்த நாப்கின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. சந்தைகளில் பல பிராண்ட் நேம்ல நமக்கு விளம்பரங்களை வச்சு நம்ம நிறைய வாங்குறோம். ஆனா இன்னைக்கு நிறைய குழந்தை இல்லாத பிரச்சனைகள் அல்லது நீர் கட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய வர்றதுக்கு காரணமாக இருக்கு. இதற்கான சிகிச்சை முறைகள், இதற்கான மருத்துவ மனைகள் அப்படிங்கிறதும் பெருகிட்டே தான் இருக்கு. அப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறதே ஒரு சவாலான ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதற்கு ஒரு நிவாரணமாக ஹெர்பல் நாப்கின்ஸ் அப்படின்ட்டு மூலிகையை சார்ந்த இந்த மாதவிடாய் காலங்களில் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நிறைய சந்தைகள்ல வந்துட்டு இருக்கு. அந்த வகையில திருநெல்வேலியை சேர்ந்த வள்ளி சுந்தர்ராஜன் அப்படிங்கிற ஒரு இளம் தொழில் முனைவர், இவங்க ஹெர்பல் நாப்கின் நாங்கள் சந்தையில கிடைக்கக்கூடிய மாதிரியானதாக இல்லாமல் நுகர்வோருக்கு தேவையான பிரத்யேகமாகவே நாங்கள் தயாரித்து தருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிறுவனத்தை நடி இன்று வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வள்ளி சுந்தர்ராஜன் அவர்களைத்தான் நம்ம இப்ப சந்திக்க போறோம். வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க?
3: என் பேர் வள்ளி சுந்தர்ராஜன். நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி கிராமத்திலிருந்து வரேன்.
2: ஓகே. எப்படி உங்களுக்கு இந்த தொழில் இறங்கணுங்கிற ஆர்வம் வந்தது?
3: எனக்கு வந்து 2013 பிசிஓடி பிளஸ் தைராய்டு எனக்கு வந்தது, பர்சனலாக எனக்கு வந்தது. அப்போ வந்து பிசிஓடி தைராய்டோட முழுமையான புரிதல் எனக்கு இல்லை, அது என்னன்னு தெரியலை. டாக்டர்ஸ்கிட்ட போய் கன்சல்டிங் பண்ணும்போது அது ஒன்றும் நார்மல் பிரச்சனை தான், அவங்களுக்கு எத்தனை பேபின்னு கேட்டாங்க. 2 பசங்க இருக்காங்கன்னொன்னே ஒன்றும் கேஷுவலாக விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நாளடிவில் எனக்கு அது பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக ஆச்சு, அதனால எனக்கு பல உபாதைகள் உடம்புல வந்தது. அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லும்போது ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அது கொடுக்குற நேரம் எனக்கு பீரியட்ஸ் வரும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வராது. அது வந்து நிறைய எடுக்க எடுக்க எனக்கு மறதிகள் அதிகமாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அலோபதி வேண்டாம், சித்தா மெடிசன் போகலான்னு சொல்லிட்டு சித்தா மெடிசன் போனோம். சித்தா மெடிசன் போகும்போது அவங்க அவங்களுக்குள்ள மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. எங்களோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியர் ஃபேமிலி. எங்கள் தாத்தா, எங்கள் பூட்டனார், எங்கள் அப்பா எல்லாருமே

0: வைத்தியர் குடும்பம்.
1: ஓ, சித்த வைத்தியர் குடும்பம்.
0: வைத்தியர்
1: அந்த பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் நீங்க.
0: வைத்தியர் ஃபேமிலிங்கிறதுனால மோஸ்ட்லி எங்க வீட்டுல வந்து மருந்து பொடி தான் நிறைய வச்சிருப்போம். ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப போக மாட்டோம். எது பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் வீட்டுல இருக்கிற மருந்து தேன்ல கலப்பி
1: கொடுத்துருவாங்க.
0: ஆத்தூர்லதான் எங்க ஆச்சி பாப்பாச்சி இருக்கிறாங்க. இங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்லதான் இருக்கிறாங்க. அவங்கள மீட் பண்ண வரும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ இந்த கடையில வாங்கி வைக்காத, நாப்கின் எல்லாம் வைக்காத, துணியே வை, பழைய காலத்துல நம்ம எல்லாம் வச்ச மாதிரி வைங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஏன்னா என்கிட்ட இருந்து தான் நான் வந்து கடையில வாங்கி வச்சேன். காலேஜஸ் ஸ்கூல்ஸ் காலேஜ் போறதுனால ஏன் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிராண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணேன்.
1: உங்களுடைய குடும்பத்திலேயே
0: எனக்கு தான் ப்ராப்ளம் வந்துச்சு.
1: சரி,
0: அப்ப நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா புரிஞ்சுக்கிட்டாலும் நான் அதை அவ்வளவு பெருசா எடுத்துக்கல, பாத்துக்கலாம். ஏன்னா நான் வெளியில போற மாதிரி இருக்கும்,
1: நமக்கு அது வசதியா
0: இருக்காது. அதனால சரி நான் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு நாளையில எனக்கு ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. 9 மந்த்துக்கு ஒன்ஸ் வரும், 10 மந்த்ஸ்க்கு ஒன் வரும் பீரியட்ஸ். அந்த ப்ராப்ளம் ரொம்ப சிவியரா இருந்ததுனால நானே வீட்டுல சரி நம்ம துணி வைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணி வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அது வைக்கும்போது 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துச்சு, அப்புறம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துச்சு. அப்ப நம்ம அந்த நாப்கின் தொடவே கூடாது, நம்ம துணியே வைக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் வீட்டுல டெய்லர் மிஷின் உண்டு, அதுல 4 துணி 5 துணி மேலும் மேலும் வச்சு தச்சு பார்த்து அதை யூஸ் பண்ணேன். அது நல்லா இருந்தது. என்னோட செகண்ட் பேபி பிறந்தப்ப எனக்கு அண்டர் பேட் யூஸ் பண்ணாங்க என்னோட டெலிவரி வார்டில். இதையா நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா என்னென்னு இம்ப்ரூவ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் இந்த ஹெர்பு வைக்கிறேங்கிற விஷயம் வந்து அதுவும் பாட்டி தான் சொன்னது, இந்த மாதிரி வைக்கலாம்.
1: எந்த மாதிரி?
0: இந்த இப்போ இந்த நாப்கின் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹெர்பு வச்சிருக்கோம்.
1: இப்போ நீங்க வந்து துணி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க,
0: யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 4 துணி வச்சிருந்தேனா 2 துணிக்கு இடையில மூலிகை பொருள். மூலிகை பொருள்ங்கிறது என்னன்னா துளசி பொடி, வேம்பு, கற்றாழை பொடி. கற்றாழை உடம்புக்கு குளிர்ச்சி, துளசி வந்து நல்ல ஆன்டிபயோட்டிக், மஞ்சள் வந்து ஸ்கின் டிசீஸ் வராது, அதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. அதனால அது இந்த மூணு பேசிக், இதனை மூணுமே நம்ம சாப்பிடுவோம்.
1: ஆமா, இந்த மூணையுமே நம்ம வந்து கைப்பக்குவமா சாப்பிடுறவங்க எல்லாருமே இதை நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கர்ப்பப்பை சம்பந்தமாக வரக்கூடிய கோளாறுகளுக்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த நாப்கின்ஸ்லயே இதை பயன்படுத்தணும்னு சொல்றீங்க.
0: ஆமா, இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்றதுனாலதான் பிசிஓடி ஸ்டார்ட் ஆகுது.
1: அதாவது சந்தைகள்ல கிடைக்கக்கூடிய நாப்கின்கள்ல பிளாஸ்டிக் இருக்கு,
0: பிளாஸ்டிக் ஃபுல்லா பிளாஸ்டிக், ரீசைக்கிள் பிளாஸ்டிக் தான். அதுல டைஆக்சைடு அந்த மாதிரி சேர்க்கறதுனால, ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி ஒன்னு சேர்க்கறதுனாலதான் அது ஒயிட்டா இருக்கு. உங்களுக்கு உள்ள இருக்கிற பஞ்சு எல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான்.
1: இந்த சந்தைகள்ல கிடைக்கக்கூடிய நாப்கின்ல உள்ள இருக்கிறது பஞ்சே இல்லைன்னு சொல்றீங்களா?
0: கிடையாது.
1: அப்ப அதுல இருக்கக்கூடிய பொருள் என்னது? அப்போ
0: பிளாஸ்டிக் உட்பல்புன்னு சொல்லுவாங்க, அது மரத்தோட கழிவு. அது வந்து யூஸ் பண்ணவே முடியாது, அது நிறைய ஈரப்பதம் இருக்கும், நீங்க ப்ளீடிங் டக்குன்னு உறிஞ்சிரும் அது.
1: ஆமா
0: சரிங்களா,
1: நமக்கு அதுதான் நமக்கு வசதியா தெரியுது, அதனால தான் நம்ம அதை தேடி போறோம்.
0: இப்ப ரீசெண்டா வரதா நிறைய உட்பல்ப் சேக்குறாங்க.
1: உட்பல்ப்னா நீங்க அந்த மரத்தின் மரத்தூள், மரத்தூள்,
0: தூள் இல்ல கூழ், அத வந்து பேப்பர் செய்றீங்கல்ல.
1: ஆமா,
0: அதே மாதிரி அத பேப்பரை வந்து பஞ்சு மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுக்கு சில கெமிக்கல்ஸ், சொல்ல முடியாத கெமிக்கல்ஸ் எல்லாம் சேக்குறாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு வந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நாப்கின்னால தான் பிரச்சனைன்ட்டு. ஆனா என்ன நாப்கின் மார்க்கெட்ல கரெக்டா வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட்.
1: சோ இப்போ நீங்க வந்து துணிக்கு இடையில அந்த மூலிகைகளை வச்சு பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சதா?
0: நல்லாவே ரிசல்ட் இருந்தது. நான் நார்மல் துணி வைக்கிறதுக்கும் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஹெர்பு வச்சு வைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது.
1: அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி கரெக்டா வந்துருச்சா?
0: கரெக்டா வந்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், எனக்கு பிசிஓடியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
1: ஓ, நீர்க்கட்டிகள் கூட இல்லாமல்
0: போயிடுச்சு எனக்கு. நீர்க்கட்டி இல்ல, தைராய்டு நார்மல். இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் உங்களுக்கு தைராய்டு வருது, பிசிஓடி வருது, எல்லா பிரச்சனையும் வருது. ஏன் நம்ம இதை வந்து இப்படி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் யூஸ் பண்ணேன், தங்கச்சி கொடுப்பேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுப்பேன். அப்பதான் எங்க வீட்டு பக்கத்து பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருந்தா, அப்ப அவளுக்கு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட், 4 மாசம் 5 மாசம் வரலன்னு அவங்க அம்மா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுல பாப்பாக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது எங்க வீட்டுல வந்து எங்க தாத்தா சொல்லுவாங்க, 4 பட்ட பீரியட்ஸ் வரலன்னா மலை வேம்பாதி தைலம் கொடுப்பாங்க.
1: உங்க தாத்தா வந்து வைத்தியருங்கறனால,
0: வைத்தியருங்கறதுனால மலை வேம்பாதி தைலம் கொடுப்பாங்க. மலை வேம்பாதி தைலம் குடுக்கறச்ச பீரியட்ஸ் நமக்கு வந்துரும். நீங்க எவ்வளவு 4 பட்ட பீரியட்ஸா இருந்தாலும் மலை வேம்பாதி தைலம் குடிச்சீங்கனாலே வந்துரும். அது என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க, கொடுத்துட்டு பீரியட்ஸ் டைம்லயே அது குடிக்க சொல்லுவாங்க. உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வந்துரும். அப்போ அதையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மலை வேம்பாதி பவுடரு இருக்குல்ல மலை வேம்பு பவுடர் இருக்கு, அதையா நம்ம யூஸ் பண்ணோம்.
1: மலை வேம்பு பவுடர்ங்கிறது மலை வேம்பாதி பவுடர்ங்கிறது இல்ல, ரெண்டு ஒண்ணுதான்.
0: ஒண்ணுதான்
1: சரி.
0: எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் தான் வாங்கிட்டு வருவோம். வந்து வீட்லயே காய வச்சு மிஷின்ல அந்த மருந்து திரி

0: மிஷினில் திருச்சி தான் நான் யூஸ் பண்ணிக்கிறது.
1: இப்போ இது எல்லாத்தையும் நீங்களே மூலிகைகளையே நீங்களே தயார்படுத்தி தான் இதில் பயன்படுத்துறீங்க.
0: கண்டிப்பாக.
1: ஸோ இப்போ இதை பயன்படுத்தி நீங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, அவங்க உபயோகப்படுத்தி நல்ல ரிசல்ட் இருந்துச்சா?
0: அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அந்த பொண்ணு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு, இச்சஸ் ரேஷஸ் இல்லைக்கா,
1: அரிப்புகள் அந்த மாதிரி இல்லை,
0: இந்த தொடை இடுக்குகளில் கருப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சில பேருக்கு புண்ணாயிரும், ரொம்ப சிவியராக இருப்பாங்க, அலர்ஜி பயங்கரமாக இருக்கும். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னது நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு தாங்க மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கம்ப்ளைண்ட் இருந்தது.
1: உதிரப்போக்கு அவ்வளோத்தையும் உரியிற அளவுக்கு அது தன்மை இல்லை,
0: தன்மை இல்லை அப்படின்னாங்க. நான் அதுக்கு சர்ஜிக்கல் காட்டன் தான், சும்மா நார்மல் காட்டன் தான் அவங்களுக்கு வச்சு கொடுத்தேன். அண்டர் பேட் நார்மல் காட்டன், மேலே ஒரு நான் ஓவன் கிளாத்து, அதை தான் வச்சு கொடுத்தேன். அது நல்லா இருக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் ஏன் நம்ம இது பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் பஞ்சு வச்சேன், இலவ பஞ்சு வாங்கி கூடுதலாக பஞ்சு வச்சேன். அது நல்ல உரியக்கூடிய தன்மை இருந்தது, அது நல்ல ஒரு ரிசல்ட்டா இருந்தது, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளடைவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு அந்த ஷேப் வேணும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில், அவங்க என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நேரமா நான் உட்காந்து தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுப்பா அப்படின்னாங்க. நானும் மிஷினரி போடுறதுக்கு தான் ஆள் தேடிக்கிட்டு இருக்கோம்.
1: உங்களுடைய நண்பர்களுக்கா நீங்க முதல்ல கொடுத்து பார்த்துருக்கீங்க, நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொன்னவனே இதை ஒரு தொழிலாவே தொடங்கலாம்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க.
0: முன்னாடியே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மிஷினரி போடுறதுங்கிறது ஒரு 2 வருஷமா,
1: அதாவது கையை வச்சு தயாரிக்கிறது வந்து வியாபார ரீதியாக நம்ம அந்த அளவுக்கு
0: பண்ண முடியாது,
1: அதனால அதை வந்து இயந்திரமயமாக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. இதற்கான இயந்திரங்கள் உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குதா?
0: இல்ல, இது வந்து நாங்க செஞ்சது ஃபுல்லாமே பிளாஸ்டிக் தான். இப்போ சீலிங் பண்ண முடியும்,
1: துணிகளை ஒட்டுவதற்கு ஏத்த ஒரு இயந்திரங்கள் உங்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கணும். அதுக்கு நீங்க யார அணுகுனீங்க?
0: நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஜினியர்ஸ், அவங்களதான் போய் பார்த்து எல்லாமே நாங்க பேசி அவங்க ஓகேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்னோட குரு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கல்ல, அவங்க மூலமா தான் இந்த மிஷின் செய்யறவங்க.
1: குருனா நீங்க எங்க எதுவும் கத்துக்கிட்டீங்களா?
0: ஆமா, இது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். இப்ப நாங்க ப்ராப்பரா செய்யணும்னா திருச்சியில, திருச்சியில வந்து திருமதி வள்ளி கணேசன் அவர்கள்ட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்.
1: தனியார் நிறுவனம்?
0: ஆமா.
1: அவங்க இதற்கான பயிற்சி,
0: அவங்க
1: பயிற்சியை கொடுக்கறாங்க, முறையான பயிற்சியும் எடுத்திருக்கீங்க?
0: கண்டிப்பா, அந்த மாதிரிதான் எடுத்தது. அதுக்கப்புறம் மிஷின் போட்டதுக்கு அப்புறம் இது சக்சஸ் ஆயிட்டு. எங்களுக்கு ஒரு 10 மிஷின் நாங்க ட்ரை பண்ணி, அது 10 மிஷின் எங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு. அதுக்கப்புறம்
1: அதற்கு எல்லாமே உங்களுடைய சொந்த முதலீடு தான் இல்லையா?
0: ஆமா, நான் போட்டதுல இருந்தே நாப்கின் அடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், எல்லாருமே அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான்.
1: இப்ப இந்த இயந்திரங்கள் எல்லாம் நீங்க வச்சிருக்கிறது திருநெல்வேலியில?
0: திருநெல்வேலியில உங்க தனியா யூனிட் வச்சிருக்கிறேன்.
1: சரி, இதுக்கு நீங்க முறையான அங்கீகாரம் எல்லாம் வாங்கியிருக்கீங்க?
0: ஆமா,
1: முறையான பயிற்சி எடுத்து நீங்க அதை இந்த இயந்திரத்தை நிறுவி பண்ணிருக்கீங்க. இப்ப இத இயந்திரத்திற்கு முதலீடு இது எல்லாத்தையுமே நீங்க முறையா தொழில் தொடங்குவது நீங்க கவர்மெண்டோட மானியம் அப்படி எதுவும் நீங்க வாங்கியிருக்கிறீங்களா?
0: இல்ல இல்ல,
1: இப்ப சொந்த முதலீடு உங்களுடைய சொந்த உழைப்பு நீங்க இதல பண்றீங்க. இத நம்ம தயாரிக்க கூட செஞ்சிரலாம், ஆனா இத மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? துணி இல்ல, அதை நீங்க எப்படி பண்றீங்க?
0: இப்ப எங்க அப்பா வந்து அவங்கள பார்க்க நிறைய கிளையன்ட்ஸ் வராங்க, அவங்க மூலமா தான் முதல்ல கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் இப்ப நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பாத்துருக்கிறோம், இப்ப தூத்துக்குடியில இருக்கிறாங்க, திருவாரூர்ல இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, ஒரு 4-5 டிஸ்ட்ரிபியூட்டர் இப்ப எனக்கு இருக்கிறாங்க. அதாவது எங்க அப்பா பார்க்க வந்த ஆட்கள் மூலமா எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சாங்க. அவங்க யூஸ் பண்ணி அவங்க நல்லா பயன்பெற்றதுக்கு அப்புறம் எனக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு கிடைச்சாங்க. நாங்க வீட்ல இருந்தே நாங்க தொழில் செய்யறோம் அப்படின்னாங்க. ஒரு குறுகிய அமௌண்ட் போட்டு அவங்க எடுத்து அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க.
1: ஆனா இப்போ நீங்க இதை சந்தைப்படுத்தணும்னா ஏற்கனவே சந்தைகள்ல இருக்கக்கூடிய நாப்கின்களுடைய விலையை அனுசரிச்சுதான் இதுவும் இருக்குதா?
0: அதை விட கம்மியாவே நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்.
1: ஏன்னா அரசாங்கமே அதுக்காக நிறைய சலுகைகள் அறிவிக்கிறாங்க. மார்க்கெட்லயுமே எல்லா ரேட்லயுமே கிடைக்குது, ஏன்னா எளிய மக்கள் வாங்குற இதுல ரேட்ல இருந்து கிடைக்குது. நம்ம வந்து விளம்பரங்கள்ல பார்க்கக்கூடிய பேர்கள் தான் மக்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அப்ப அது நல்லதுன்னு நம்ம நம்புறோம், நம்ம அதை போய் நம்ம வாங்கி பயன்படுத்துறோம். ஆனா அந்த விலையை விடையும் குறைவாகவே உங்களால கொடுக்க முடியுதுன்னு சொல்றீங்க. இப்ப இதை நீங்க சந்தைப்படுத்துறதுக்கு வாய் வழியா இதை பயன்படுத்தினவங்க சொல்லி, இதை பயன்படுத்தின மத்தவங்க அப்படியே சொல்லி சொல்லி தான் நிறைய பேருக்கு இது தெரிய வரும் இல்லையா? அந்த மாதிரி இப்ப உங்களுடைய இதை பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கை இப்ப கூட்டிட்டு வருதா?
0: கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருது. 7 டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கு ஸ்டாக்ஸ் கொடுக்க எனக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது.
1: ஓ, அந்த அளவுக்கு உங்களுடைய உற்பத்தியை இப்போ பெருக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா நமக்கு வந்து தேவைகள் இருக்கும்போது தான் உற்பத்தியை கூட்ட முடியும். ஸோ உங்களுக்கு அது இருக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் தயாரிக்கிற இந்த நாப்கினை இப்போ கொண்டு வந்திருக்கிறீங்க, அதை பார்த்தா சந்தையில் கிடைக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமுமே தெரியல, அதே மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க?
0: ஃபர்ஸ்ட் வந்து பியூர் காட்டன் துணி.
1: சரி
0: சரிங்களா, பேப்பர் லாஸ்ட் உங்களுக்கு பேப்பர் வச்சிருக்கிறேன்.
1: சரி,
0: நானோவன் சொல்லுவாங்கல்ல, அதுல பிரீமியம் குவாலிட்டி. இந்த நானோவன் எல்லாமே
1: பாத்தீங்கன்னா பேப்பர்ங்கிறது அதுலயே இருக்குமா, இல்ல அத உரிச்சி கீழே போடக்கூடிய?
0: இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நீங்க பீல் பண்ணனும்.
1: ஓகே,
0: இது ஃபுல்லாமே நீங்க பீல் பண்ணி அப்படியே,
1: அதாவது அடியில் இருக்கக்கூடிய பேப்பரை ஃபுல்லா உரிச்சி எடுத்துட்டு பயன்படுத்தி நீங்க அப்படியே

0: இது பாக்குறதுக்கு அதே மாதிரிதான் இருக்கு. உள்ள நீங்க பயன்படுத்தி இருக்கிறதுமே பார்க்க அந்த இதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்குது. பட் இதுல எந்த விதத்துல இது வித்தியாசப்படுதுன்னு சொல்றீங்க?
1: இப்போ இதுல இது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு நாப்கின்,
0: நீங்க அதையும் கொண்டு வந்திருக்கீங்க.
1: ஆமா
0: சரி.
1: இப்ப நான் அதை கட் பண்றேன். இல்ல உள்ள என்னென்ன லேயர் இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க.
0: ஓ, இதை கத்திரிக்கோலை வச்சு அவங்க வெட்டுறாங்க. அதனுடைய அடிப்பகுதியிலிருந்து அதை ஒவ்வொன்றையாக உரிச்சு எடுக்கிறாங்க. மேல் பகுதியில் உருக்கக்கூடிய அந்த ஒரு லேயர் அதை அந்த இதை எடுத்தா
1: இது பிளாஸ்டிக்.
0: உள்ள பஞ்சு கூட தெரியலையே.
1: இது பிளாஸ்டிக்.
0: இது பிளாஸ்டிக்கா?
1: இதுதான் அந்த பேப்பர்
0: நூல் நூலா
1: சொல்லுவோம். இது பிளாஸ்டிக். மாஸ்க் போட்டுட்டு தான் இதையே எடுக்க சொல்லுவாங்க எங்க ட்ரைனிங்ல.
0: ஓ,
1: ஏன்னா இது சுவாசிச்சாலே நமக்கு வந்து பிரஸ்க்

0: இருக்கிறாங்க. மேல் பகுதியில் ஊருக்கக்கூடிய அந்த ஒரு லேயர், அதை அந்த இதை எடுத்தா
1: இது பிளாஸ்டிக்,
0: உள்ள பஞ்சு கூட தெரியலையே.
1: இது பிளாஸ்டிக்,
0: இது பிளாஸ்டிக்கா?
1: இதுதான் அந்த பேப்பர்
0: நூல் நூலா
1: சொல்லுவோம். இது பிளாஸ்டிக், மாஸ்க் போட்டுட்டு தான் இதையே எடுக்க சொல்லுவாங்க எங்கள் ட்ரைனிங்கில்.
0: ஓ,
1: ஏன்னா இது சுவாசிச்சாலே நமக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்துடும்.
0: இது உள்ளே இருக்கக்கூடியதில் என்ன இருக்குது? இதை திறக்கும் போது இதுல இருந்து
1: உட்பல்ப்னு சொல்லணும்ல.
0: ஆமா, மர கூழால செய்யறாங்கன்னு சொன்னாங்க.
1: கெமிக்கல்லாம் செய்யறதுனால இது ஓவர் கெமிக்கல் ஆயிருது.
0: இப்போ இது பாக்குறதுக்கு தூய வெள்ளையில இருக்குது. அப்ப மர கூழ்கள் எல்லாத்தையும் இந்த கலருக்கு கொண்டு வர்றதுக்கே இதுல நிறைய வேதிப்பொருள்கள் யூஸ் பண்ணிருப்பாங்க.
1: யூஸ் பண்றதுனாலதான் இது இன்னும் விஷமா இருக்கு.
0: இத உங்களுக்கு பயிற்சியில சொல்லப்பட்டதே, இத திறந்தாலே
1: ஒரு
0: பேப்பர் கணத்துக்கு தான் இருக்கு. இந்த ஷீட் வந்து எதால செய்யப்பட்டிருக்கு?
1: இந்த ஷீட் வந்து கெமிக்கல் தான், ஃபோம் மாதிரி ஒரு ஜெல்,
0: உரியக்கூடிய
1: உரியக்கூடிய.
0: இதுல இருந்து கீழே வந்து எதையும் அந்த ரத்தத்தை,
1: இப்ப நீங்க இதுல ஒரு சொட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னா இவ்வளவு ஃபோம் வந்துடும் உங்களுக்கு. லீக்கேஜ் தண்ணி வந்து உங்களுக்கு லீக்கேஜ் ஆகாது. அப்படிங்கிறச்ச தண்ணி இப்ப நீங்க ஒரு சொட்டு ஊத்துனாலுமே நல்ல ஃபோம் வந்துடும்.
0: அப்படியே உப்பி அப்படியே
1: நீங்க எடுத்துடலாம். இது என்னோட நம்ம நாப்கின்.
0: இது நீங்க
1: தயாரிக்கிற
0: உங்களுடைய ஆலையில உள்ளது.
1: ஆமா,
0: அதையும் அது பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கு. அதை நமக்கு காண்பிக்கிறதுக்காக அவங்க அதை நடு பகுதியை இரண்டாக வெட்டுறாங்க. வெட்டின பிறகு உள்ள இருக்கக்கூடியதை அப்படி உரிச்சி எடுக்கிறாங்க. இது வந்து
1: கஞ்சி பச போடாத ஒரு துணி, இதுவும் துணி தான். நெக்ஸ்ட் நம்ம வைக்கிறது இமஞ்சி. இந்த இலவம்பஞ்சுக்குள்ள நம்ம உபயோகிக்கிறோம்.
0: ஓ, இலவம் பஞ்சே ரெண்டு மூணாக இருக்கு லேயரா? அந்த லேயரையும் அவங்க எடுத்து காண்பிக்கிறாங்க. அதற்கு நடுவுல அந்த மூலிகை பொடி வச்சிருக்காங்க. இதுதான் நீங்க சொன்ன அந்த மஞ்சள்,
1: வேம்பு, துளசி.
0: துளசி
1: நான் ஆறு ஹெர்ப் வைக்கிறேன். மஞ்சள், வேம்பு, துளசி, திரிபல்லா சூரணம், வெற்றிவேர் பொடி, இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ஹெர்ப் வைக்கிறேன்.
0: ஸோ இது வித்தியாசமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கறதும் இல்லை, ஆனால் நீங்கள் நேரடியாகவே காண்பிக்கிறீங்க. இரண்டு லேயர் பஞ்சுகளுக்கு இடையில அந்த மூலிகை பொடியை அதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க.
1: மஞ்சள் பொடி, வெற்றிவேர் பொடி, துளசி, கற்றாழை, திரிபுல்லா, வேப்பிலை பொடி. நார்மலாக இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேப்பிலை வைப்பேன். பிசியோடிக்கு வந்து மலை வேம்பு வைப்பேன்.
0: அப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணும்போதே யாருக்கு தேவையோ அவங்களுடைய தேவைகளை கேட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி பண்ணுறீங்களா?
1: தைராய்டு இருக்கா கேட்பேன், அதே மாதிரி பிசியோடி ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்பேன். கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் வைப்பேன்.
0: ஸோ அப்போ உங்களை அணுகலாம் இல்லையா? அப்போ உங்களுக்கு பிரத்யேகமாக எந்த விதமாக வேணும்னு கேட்டு அவங்க உங்ககிட்ட
1: நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன்.
0: இப்போ குறைந்த ஆர்டரே இப்போ ஒரு தனி நபருக்கு ஒருத்தருக்கு தேவைன்னு உங்களை அணுகிறாங்கன்னா அவங்க குறைந்தபட்சம் உங்ககிட்ட எவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும்? குறைந்த அளவுக்கு கேட்டாலும் நீங்கள் தயார் பண்ணி கொடுக்குறீங்க?
1: ஆமாம், அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். இவ்வளோதான் அப்படிங்கிற அளவுலாம் கிடையாது.
0: நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் இதை அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரியான மூலிகை நாப்கின்கள், அதுவும் உள்பகுதியில் வெளியே தெரியாத அளவுக்கு மூலிகைகள் வைத்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ சந்தைகளில் வந்து நிறைய மூலிகை நாப்கின்கள் கிடைக்குதுன்னு விளம்பரங்களும் இப்போ வருது. அவங்க எல்லாருமே இந்த மாதிரியாக தயார் பண்ணுறாங்களா எப்படி?
1: இல்லை, அதுக்கு தான் உங்களுக்கு நான் மார்க்கெட்டில் கிடைக்கிறத நான் காமிச்சேன்.
0: நீங்கள்
1: இதுதான் மூலிகை நாப்கின் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹெர்பல் நாப்கின் அவங்க இதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ஹெர்பல் நாப்கின் இப்படி தான் இருக்கும்,
0: இருக்கணும்.
1: அத இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசுறதுக்கு காரணம், மக்களுக்கு இத கேக்குற நிறைய பெண்கள் நிறைய பேர் கேட்பாங்க, நாப்கினோட டிஃபரன்ஸ் தெரியணும், எது மூலிகை நாப்கின், எது நம்ம உபயோகப்படுத்தணுங்கறது அவங்களுக்கு புரிதல் வேணுங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட வந்து நான் பேசிட்டு
0: இருக்கிறேன். இப்ப இந்த மூலிகை நாப்கின்களை வந்து நீங்க மிக குறைந்த விலையிலேயே சந்தையில கிடைக்கக்கூடிய மற்ற இதுக்கு இணையாகவே நீங்க அந்த ரேட்ல கொடுக்க முடியுதுன்னு நீங்க சொல்றீங்க. அது மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தர சான்றிதழ்கள் எதுவும் நீங்க வாங்கியிருக்கீங்களா?
1: நாப்கின் நான் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதோட டெஸ்டட் சர்டிபிகேட் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம பெண்கள் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டெஸ்டட்க்குள்ளது நான் வாங்கி 17 டெஸ்ட் நம்ம நாப்கின் பாஸ் பண்ணிருக்கு.
0: ஓ, 17 டெஸ்ட் பாஸ் பண்ணி இது பெண்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்றது அப்படிங்கறது
1: அரசாங்கமே நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அது போக ISO சர்டிபிகேட் எடுத்திருக்கிறேன். ஐஎஸ்ஓ ஐஏஎஃப் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம ஃபாரின் கூட இன்புட் பண்ணலாம்,
0: எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது வெளிநாட்டுக்கும் அனுப்பக்கூடிய அளவுக்கு தரச்சான்றிதழ் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. அதனால வெளிநாட்டு ஆர்டர்கள் வந்தாலும் நீங்க அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க.
1: ஆமா, இப்ப நார்மலா நம்ம நாப்கின்ஸ் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாத்திரணும்,

0: டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து மாற்றணும், கம்பல்சரி. அது எதனாலதான், நம்ம உடம்புல இருந்து வர கழிவு தான் அது. அது வந்து நமக்கு இன்னும் நிறைய தொற்றுகளை உருவாக்கும், பாக்டீரியாஸ் வந்து நம்ம
1: இப்போ வேலைக்கு போகிறோம், நம்ம காலையில் கிளம்பும் போது நம்ம ஒன்று பயன்படுத்துவோமா இருக்கும், பையில் ஏதாவது ஒன்று வச்சுருப்போம். ஆனால் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் நீங்கள் ஒரு நாப்கினை பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க.
0: அது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறது, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்டீங்க, எதுக்காக ஹெர்ப் வைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், நீங்கள் வெளியிலேருந்து வர கழிவு இருக்குல்ல, அதை ஃபுல்லாமே அதை பர்ன் பண்ணிரும், அந்த கிருமியை ஃபுல்லாமே அழிச்சிரும். நம்மள்ட்ட நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. இது கெட்ட பாக்டீரியா ஃபுல்லாமே அதை பர்ன் பண்ணிரும், நல்ல பாக்டீரியா மட்டும் தான் இருக்கும், அதை வந்து தக்க வச்சுக்கிடும். அதனால நம்மளோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அதுக்கு தான் இந்த மெயினாக அந்த ஹெர்ப் வச்சு கொடுக்கறது. இதனால நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை மக்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். இன்னைக்கு இதோட ரேட் வந்து இப்போ நீங்கள் நார்மலாகவே ஒரு 6 பேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 250-300 மேலே நல்ல நாப்கின் இல்லைன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? என்னோட நாப்கின் 8 பீஸ் கொடுக்குறேன், 180 கொடுத்துட்டு இருக்கிறேன்.
1: பொதுவாகவே வந்து பெண்களுடைய உடல் நலத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க, எந்த நாப்கின்களை பயன்படுத்துறதாக இருந்தாலும் அது அதிகபட்சம் 2 மணி நேரம்
0: 2 மணி நேரம். ஆனால் நம்மளோட நாப்கின் நீங்கள் 1 டே ஃபுல்லாமே வச்சுக்கலாம். அந்த ஹெர்ப் வச்சிருக்கிறதுனால நீங்கள் 1 டே ஃபுல்லாமே வச்சிருக்கலாம், உங்களுக்கு வந்து பாக்டீரியா தொற்று வராது.
1: வராதுன்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம்.
1: சரி, இப்போ இன்னொன்று, இந்த நாப்கின்களை வந்து டிஸ்போஸ் பண்றதுமே ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து அதை ஒரு பேப்பர்ல அல்லது ஒரு பாலித்தீன் பையில நம்ம அதை சுருட்டி நம்ம வந்து குப்பையில போடுறோம். அதை அந்த சுகாதார நிறுவன ஊழியர்கள் அதை எடுத்துட்டு போகும்போதுமே நமக்கு அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு இதுதான். உங்களுடைய நாப்கினை டிஸ்போஸ் பண்றது அதை எப்படி, இதுவும் இதே வகையில தானா அல்லது வேற வகைகளில் பண்ணலாமா?
0: நம்மளோட நாப்கின் நீங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னா, மண்ணுல குழிய தோண்டி கூட நீங்க உள்ள போட்டு புதைச்சிடலாம். இது மக்கவும் மக்கிரும், மண்ணுக்கு உரம், பெண்ணுக்கு வரம் மண்ணுக்கு உரம்னு சொல்ற மாதிரி மண்ணுல இது எல்லாமே மக்கிரும். அதனால இதை நீங்க,
1: அதாவது இதை வந்து நம்ம யூஸ் பண்ண பிறகு இதை டிஸ்போஸ் பண்ற வழியும் ஈஸி தான் நீங்க சொல்றீங்க. இதுல பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே இல்லாததுனால மண்ணுல போட்டு மூடினாலும் வெகு சீக்கிரமாகவே இது வந்து மக்கிரும் அப்படிங்கறதுனால 100% இதை வந்து நம்ம நம்பலாம் அப்படின்றது உங்களுடைய கருத்து. சுகாதாரத்திற்கும் கேடு விளைவிக்காத, முக்கியமாக உடல் நலத்தை பேணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை நாப்கின்களை பத்தி ரொம்ப அருமையாக நீங்க சொன்னீங்க. அதுவும் நம்ம ஏரியாலேயே இருக்கக்கூடிய இவங்க ஒரு புதிய தொழில் முனைவராக இருந்து சர்வதேச அளவிலும் இதனை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தரச்சான்றிதழ்கள் வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உங்களுடைய தொழிலில் நீங்கள் மேலும் மேலும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி மேடம்.
2: இதுவரை அணையாடை என்கிற நாப்கின் உற்பத்தியாளர் வள்ளி சுந்தரராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கிரிஜா கண்ணனம். நேயர்கள் இதுவரை

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே அரசின் உயர் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை துரிதமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இளையோரின் எதிர்காலத்திற்கு ஊறு விளைவிக்க முயல்வோரை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். மாணாக்கரின் நலன்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன.

0: மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கேள்வி நேரத்தை எடுக்க முற்பட்ட போது நீட் மற்றும் மாணவர் போராட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் யாரும் பேச அனுமதி அளிக்கப்படாது என்று கூறிய அவைத்தலைவர், நீட் பிரச்சினையில் விவாதத்திற்கு தயார் என்று ஏற்கனவே அரசு உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. நீட் பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பிய போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மத்திய அரசு நீட் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தும் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக குறை கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். வினாத்தாள் கசிவிற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நிபந்தனைகள் விதிப்பதை விட்டுவிட்டு இது தொடர்பான விவாதம் இன்று நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கோரினார். இவ்விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை விவாதம் நடைபெறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதனால் நிலவிய அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பலத்த மழை, வெள்ளம், நிலச்சரிவு பேரிடர்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளதாக கூறிய அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவையில் சிறிது நேரம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக்கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கல்வி சார்ந்த திறன் மதிப்பீட்டிலிருந்து பயிற்சி மைய தேர்வு தொழில்நுட்பங்களுக்கு நீட் தேர்வு சென்றுவிட்டதாகவும் குறை கூறியுள்ளார். மாநிலங்கள் மீதும் அதன் பள்ளிகள் மீதும் அதில் பயிலும் மாணாக்கரின் மீதும் நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுமையை குறைப்பது, வர்த்தக மயமாக்கலை நீக்குவது, மாணாக்கரின் தரத்தை உயர்த்துவது என்ற 3 நோக்கங்களுடன் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு அதிலிருந்து நீர்த்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு திறந்த மனதுடன் இதுகுறித்த விவாதங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். நீட் தேர்விற்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர், தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்புவதாக குறை கூறியுள்ளார். தேசத்திற்கு எதிராக போராடுபவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கைகோர்த்து இருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு 2 துணை ஆணையர்கள் தலைமையில் 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்குசார் டேனுடன் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என புகழாரம் சூட்டினார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

0: 1927 இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிலையில் 1936 ஆல் இண்டியா ரேடியோ என்று பெயர் மாற்றம் கண்டு தற்போது ஆகாஷவாணி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வேளாண்மை, கல்வி, விளையாட்டு, உயர் கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை வானொலி வழங்கி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி தெரிவிக்கிறார்.
1: வானொலியில அப்பவே வந்து செய்தி மேல ஒரு ஆர்வம், செய்தி கேட்கணும்னு சொல்லிட்டு. நம்ம தொழில பாதிக்காது இந்த வானொலி வந்து, விவசாயத்துக்கு போகும்போதும் அந்த வானொலி பெட்டி இருக்கும், நெசவு தொழில் சேரும் வானொலி பெட்டி தான் இருக்கும். காலைல 6 மணிலாம் எழுந்த உடனே ஆன் பண்றேன். நல்ல பல தகவல் இருக்கு இந்த அதுல. மத்திய அரசு பல திட்டங்கள் வந்து இந்த வானொலி மூலம் கேட்கறேன்.
0: நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இறுதினங்கள் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் கனகசுந்தரம் தலைமையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களான வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியந்தீவு போன்ற மீனவ கிராமங்களில் 50 மேற்பட்ட போலீசார் 6 குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வழியில் தென்படும் மீனவர்களிடம் சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் யாரென தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என முன்னெச்சரிக்கை செய்து வருகின்றனர். இன்று துவங்கிய இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதை அடுத்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28 முதல் August 6 வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி வரும் 13 நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இம்மையத்தின் தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்தார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 ஹராரேயில் நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய அணி இதில் களமிறங்குகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் பாடல் ஒன்று.

மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. நம்ம மத்திய அரசால் அறிமுகப்படுத்தின இந்த திட்டம் 2015 ஜூலை மாதம் கொண்டு வரப்பட்டது. இன்றளவும் 70% அதிகமான மக்கள் விவசாயம் மற்றும் வேளாண் தொழில்களை மக்கள் தொகைக்கு பொருளாதார வாய்ப்புகளை அதிகரிப்பதை நோக்கமாக இந்த திட்டம் கொண்டிருக்கு. கிராமப்புற இளைஞர்களின் சொந்த வாழ்விடத்திலேயே பெரிய அளவிலான வேலை வாய்ப்பை வழங்கும் வகையில் கிராமப்புறங்களில் நுகர்வோர் பொருட்கள் தொழில் வளர அனுமதிப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் இது போன்ற திட்டமிடல் வழிவகுக்குது. உண்மையில் இது சுயசார்பு கிராமப்புற மற்றும் கிராம பொருளாதாரத்தின் பாரம்பரிய கருத்திற்கு ஏற்ப இந்த திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. இடம்பெயர்ந்த மக்கள் தொகையால் நிரம்பிய நகர்ப்புற பகுதிகள் பொருளாதார பிரச்சனைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் சுகாதாரம் தொடர்பான சமூக பிரச்சனைகளையும் பொருளாதார மற்றும் அரசியல் பதட்டங்களையும் உருவாக்குது. இந்த செறிவான நகர்ப்புறங்களில் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாடு சமூக சுகாதாரத்திற்கும் மருத்துவ ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்குது. ஆனா இந்த திட்டம் கிராமப்புறங்கள்ல மட்டுமல்ல நகர்ப்புறங்கள்ல ஏற்படுற அசாதாரணமான சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த திட்டம் உதவியா இருக்கு. தற்போது இந்த திட்டத்துல 65 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு விவசாயத்துல நவீன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம விவசாயத்தை டெவலப் பண்ற விஷயங்களை இந்த திட்டம் அடிப்படையா கொண்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் கடன் பெறுதல், பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், மரபு சாரா எரிசக்தி, சோலார் கருவி இயக்குதல், இதையெல்லாம் இயக்கிறதுக்கு பயிற்சி வழங்கப்படுது இந்த திட்டத்துல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது விவசாயிகளுக்கு முக்கியமா இந்த மாதிரி நவீன தொழில்நுட்ப பயன்பாடு வழங்கப்பட்டு நம்ம கிராமத்தை பசுமையாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சக திட்டங்கள்ல இந்த திட்டமும் இருக்கு. இந்த திட்டத்துல பல கிராமங்களை தத்தெடுத்து புதிய பண்ணை தொழில்நுட்பங்களை மாற்றுவதன் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்கள், அறிவு மற்றும் ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்குவதே இந்த திட்டத்தின் குறிப்பிட்ட நோக்கம். இந்திய விவசாயத்துல சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. விவசாயத்தில் முதலீடு, கடன்கள், பிற அடிப்படை வசதிகள் கிடைப்பது, சந்தை விகிதங்கள், விரிவாக்க நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களால் வழங்கப்படும் வசதிகள், புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பற்றிய தகவல்களை சரியான நேரத்தில் கொண்டு சேர்த்து விவசாயத்தை டெவலப் பண்றதும் இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய நோக்கம். எனது கிராமம் எனது கௌரவம்ங்கிற மாதிரி நிறைய திட்டங்களை நம்ம மத்திய அரசு நமக்காக வழங்கிட்டு தான் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிற பகுதி தான் இது. இந்த மாதிரி திட்டங்கள் மக்களுக்காக மட்டுமே நாம அந்த திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த பகுதி. அதனால இன்னைக்கு இந்த பகுதியில எனது கிராமம் எனது கௌரவம் திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரம் இதே பகுதியில வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.

நேர்களே, இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை நடைபெற உள்ளது.
1: இன்று மாலை 6 மக்களை மகிழ்விக்க கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற உள்ளது.
0: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: நேரம் 2:30.

இன்னைக்கு நம்ம ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஊர்புறத்திலே நிகழ்ச்சி. இதில் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

மீண்டும் நாளை நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கியுள்ள நையாண்டி மேளம் கேட்கலாம். இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேர்களே, மத்திய அலை 999 கிலோ ஹர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்புகள் யாவும் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30 மணிக்கு.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:30. இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக திரை இசை கேட்கலாம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோரின் குரல் வண்ணத்தில் டூயட் திரைப்பட பாடல்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ

அளவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

வானவீதிகளில் இசை மேகங்களை வர்ண ஜாலங்களாக தூவிக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 5:45. நேயர்களே, திரையிசை தரும் அடுத்த பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல் வண்ணத்தில் அமைகிறது பாடல்.

வலம் வந்தது ஏப்ரல் மாதத்தில் திரைப்பட பாடல். நேயர்களே, திரை இசை தரும் நிறைவு பாடல். இனி ரன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, சாதனா சர்க்கம், ஜாக் சிம்லி பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் நேயர்கள் இனி கேட்கலாம். இதே அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை ஒலிபரப்பிற்கான நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று மாலை 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளில் முதலில் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 பயிறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். இன்று 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:00 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 9:15 ஸ்பாட்லைட், இன்று 10:00, 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசை, 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. நேயர்களே, இனி இதே அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:00 குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 7:00 காந்தி அஞ்சலி, 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம், நாளை காலை 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்கள் வாசித்திருக்கும் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் BMS கதிர்வேல் தவில். நாளை காலை 10:00 போவோமா ஊர்கோளம், 11:00 இலக்கியம் பேசுவோம், 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 மெல்லிசை, 1:10 என்னுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று. நாளை பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை, கோபி வட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். நாளை பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 5:30 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். நாளை 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், நாளை 10:00 அரங்கிசை, நாளை 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது இதே அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.

0: பாமாலையில் இனி அடுத்து E.M. ஹனிஃபா பாடியிருக்கும் பாடல்.
1: கருவுக்குள் என்னை வைத்து வஜீபனம் தந்து நீ காப்பாற்றி இதுவரைக்கும் கண்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் கூட சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நடைபெறும் தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதால் எதிர்காலத்தில் தேர்வில் எந்தவொரு குளறுபடியும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதனை அரசியலாக்குவது தேசத்தின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் மாநில பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு வரவேற்புக்கு உரியது என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் லக்ஷனா, நான் சேலம்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணது நீட் பத்தி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பேப்பர் லீக்ல சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் வழங்குவோம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலியமானு சொன்னது வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்டா நான் அதை ரொம்ப ப்ரைடா வெல்கம் பண்றேன். நெக்ஸ்ட் இயர் எழுதுற நீட் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதா எடுத்துட்டு போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது.
0: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த

0: சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இவ்வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: எலிகள் மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற கழிவு நீர் வசதிகள் சரியா இல்லைன்னா கூட வரும். அங்க இருக்கிற உணவு டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியா ஒரு இடம் இல்லாத வரும். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான் அதை சரி பண்ண முடியும். படிப்படியா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 24 மற்றும் 25 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப் பதிவித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 111 பேருக்கு வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் திரு செந்தில்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழுப்புரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாமை நகராட்சி ஆணையர் ஷியாமலா இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 16 தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு ஜெயக்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தி வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியின்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம் குறித்தும் இணையதளம் வாயிலாக சுய விவரங்களை பதிவு செய்வது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. ஆசிய இளையோர் ஐபர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது.

இரவு மணி 9:30 நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் நேயர்களே, நேரம் இப்பொழுது 6:41. முல்லைவனம் கேட்கலாம். திரை இசைப்பாடல்களில் முதலில் காக்கிச்சட்டை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகியின் குரல் வண்ணத்தில் அமைகிறது பாடல்.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார்.
1: நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மாநகராட்சி மைய அலுவலக கூட்டரங்கில் மேயர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் வணிக நிறுவனங்கள் ஓட்டல்களில் உணவுப் பொருட்களை பார்சல் செய்ய பாலித்தீன் பை ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது என்றும், மீறி பயன்படுத்தினால் முதல் கட்டமாக 1000 ரூபாயும் அடுத்த கட்டமாக 2000 ரூபாயும் மூன்றாவதாக 5000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், இதனையும் மீறி பாலித்தீன் பை ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்தினால் கடை உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற சிறப்பு தீர்மானத்தை வாசித்து நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது. இந்தியா முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேசிய மாணவர் படை செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நெல்லையை தலைமையிடமாக கொண்டு 5வது பட்டாலியன் இயங்கி வருகிறது. இதில் 4000 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். NCCயில் சமீப காலமாக மாணவர்களுக்கு ராணுவ வேலையில் சேர சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நெல்லை 5வது பட்டாலியனில் இருந்து 44 NCC மாணவர்கள் ஒரே நேரத்தில் இந்திய ராணுவத்திற்கு தேர்வாகி அசைத்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 777 பட்டாலியனில் நெல்லை பட்டாலியனில் இருந்துதான் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் ராணுவத்திற்கு தேர்வாகியுள்ளனர். இதன் மூலம் நெல்லை பட்டாலியன் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. எனவே 5வது பட்டாலியனின் இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு குறித்து லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகே செய்தியாளர்களிடம் கூறுகையில், தென்னிந்தியாவில் இருந்து ராணுவத்திற்கு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றும், அதை மனதில் வைத்து தான் இந்த பயிற்சி மாணவர்களுக்கு கொடுத்து இந்த சாதனையை பெற்றுள்ளதாக கூறினார். மேலும், ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க உரிய பயிற்சி கொடுத்து அவர்களை ராணுவத்தில் சேர்த்து விடுவதுதான் எங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டு எங்கள் பட்டாலியனில் இருந்து மொத்தம் 93 மாணவர்கள் ராணுவ தேர்வில் பங்கேற்றதில் 44 பேர் தேர்ச்சி பெற்று ராணுவத்தில் சேர்ந்துள்ளனர் என்றும், இன்னமும் அடுத்தடுத்து மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து எங்கள் சாதனையை நாங்களே முறியடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என கூறினார். தமிழக நிதியமைச்சரும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மரிய வில்சன் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தார். முதலாவதாக, நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள நாங்குநேரி புறவழி கால்வாய் அமைத்து அதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கான திட்டப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அமைச்சர் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தில் ₹30 கோடி மதிப்பீட்டில் 3 தளங்களுடன் கூடிய கூடுதல் கட்டடம் கட்டும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து அமைச்சர் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் தொன்மை தமிழ் நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் தாமிரபரணி நதிக்கரையில் அகழாய்வு நடத்தப்பட்ட பகுதிகளான ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகளை, துலுக்கர்பட்டி ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்ட தொல்பொருட்கள் காட்சிப்படுத்தும் வகையில் ₹67 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சருமான ராஜ்மோகன் அருங்காட்சியகத்திற்கு வருகை தந்து நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டார். மின்னொளி விளக்குகளால் ஒளிரும் காட்சிக் கூடங்களை ஒவ்வொன்றாக சென்று பார்வையிட்ட அவர், அங்குள்ள தொல்லியல் பொருட்கள் பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் விளக்க வசதிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். இங்கு தாமிரபரணி நாகரிகத்தை வெளிப்படுத்தும் பல்வேறு அகழ்வாராய்ச்சி பொருட்கள், பழங்கால மண்பாண்டங்கள், இரும்பு ஆயுதங்கள், மனித எச்சங்கள், நாணயங்கள், ஆபரணங்கள் உள்ளிட்டவை அறிவியல் முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கு அருகில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதற்கு பள்ளிக் கல்வித்துறை தடை விதித்துள்ளது. இதனை தீவிரமாக நடைமுறைப்படுத்தும் வகையில் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா மற்றும் மாநகர நல அலுவலர் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மாநகராட்சி பள்ளிகளின் அருகே 100 மீட்டர் எல்லையை வரையறுத்து கோடியிடவும், அப்பகுதியில் புகையிலை பொருட்கள் புழக்கத்தை கண்காணிக்கவும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவின் அடிப்படையில் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளுக்கு அருகே புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை உணர்த்தும் வகையில் சாலையில் விழிப்புணர்வு கோடுகள் மற்றும் 100 மீட்டர் குறியீடுகள் வரையப்பட்டன. இந்த எல்லைக்குள் பீடி, சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாநகர பகுதியில் இயங்கும் தனியார் பேருந்துகள் வழித்தட விதிமீறல், நேர விதிமீறல் மற்றும் அதிவேகமாக இயக்குதல் போன்ற புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இனி இதுபோன்ற புகார்கள் வந்தால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
0: இதுவரை நீங்கள் கேட்டது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்காரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்காரெஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியாவர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறினார். நீட் வினாத்தால் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தால் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திகள், இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் ஏழாவது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும்

0: அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும் விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வள்ளக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத்துறைக்காக பட்ஜெட்டில் 4480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036 ஆண்டிற்குள் இந்தியா உலகிலேயே விளையாட்டுத்துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரியில் நடைபெற்று வரும் போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கேத் இனி இங்கிலாந்தின் லியாம் புரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு

உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:26.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். மஞ்சள் விலையானது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 19,089 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,909 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 17,320 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,569 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 19,008 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,108 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 17,335 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,255 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,449 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,899 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 17,344 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,669 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,207 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 16,369 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,308 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,900 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் உயிர்கறி தயார் செய்யும் முறைகள், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றிய ஒருநாள் பயிற்சி வரும் 30/7/2026 அன்று நடக்க உள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்க விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண்கள் 7418470345, மற்றொரு எண் 9487712210. பயிற்சி நடைபெறும் இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். நடைபெறும் தேதி 30/7/2026. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பயறு வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது.

அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பயிர் வகை பயிர்களில் பயிர்களை தாக்கும் பூச்சிகளும் அதன் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் என்னென்னு பார்ப்போங்க. தமிழ்நாட்டில் பயிர் வகை பயிர்களில் பார்த்தீங்கன்னா துவர கிட்டத்தட்ட 60,000 ஹெக்டர்லேங்க பயிர் பண்ணுறாங்க. உளுந்து வந்து மானாவாரி நம்ம ரெகுலரையும் சேர்ந்துங்க ஒரு 3,00,000 ஹெக்டேருக்கு பக்கம் வந்துடுதுங்க. பச்சைப்பயிர் வந்து 1,50,000 ஹெக்டேரில் இருக்குதுங்க. கொண்டக்கல்ல பார்த்திங்கன்னா 5,000 ஹெக்டேரில் இருக்குதுங்க. கொள்ளு அந்த மாதிரி இருக்கிறது வந்துங்க 1,00,000 ஹெக்டேரில் பயிர் பண்ணுறாங்க. இது வந்துங்க மானாவாரி பயிர்லேயும் இருக்குதுங்க, நம்ம பாசன பயிர்லேயும் இருக்குதுங்க. இந்த பயிர்களில் முக்கியமாக பார்த்திங்கன்னா துவரை உளுந்தெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகள் பார்க்க இது வந்துங்க கிட்டத்தட்ட 60 பூச்சிக்கு மேலே இந்த பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் இருக்குதுங்க. அவத்தில் வந்து நம்ம பொறுக்கி எடுத்த மாதிரி ஒரு 10-12 பூச்சி தாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணக்கூடியது. அதாவது அதனுடைய சேதாரம் வந்துங்க நம்ம மகசூலையே பாதிச்சிருங்க, நமக்கு வர லாபத்தை வந்து குறைச்சி விட்ருங்க. சரி, இப்போ என்னென்ன பூச்சி அப்படின்னு ஃபஸ்ட்டு பூச்சிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறங்க ஒருங்கிணைந்த முறையில் இதுக்குரிய கட்டுப்பாடு மேலாண்மை முறைகளை பார்த்துக்கலாங்க. ஏன்னா எல்லா பூச்சிகளுக்கும் தனித்தனியாக பார்த்தோம்னா ஒரு ஒரு தரையும் மருந்தடிக்க முடியாதுங்க. இப்போ உளுந்து பயிரெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்டமாக இருக்குங்க, ஒரு மாதத்தில் 30-35 நாளில் பூ பூக்குங்க, அடுத்த 30 நாளில் காயாயிருங்க, நம்ம அறுத்தர்லாங்க. கண் மூடி கண்ணுக்கு திறக்கிறதுக்குள்ளே காலை ஓடி போயிடுதுங்க இப்போல்லாம். அதனால இங்க கடலையில் வர இந்த பச்சை புழு இருக்குது பார்த்தீங்களா, அது துவரையில் வர பச்சை புழுன்னு போட்டுக்கலாங்க. இதுக்கு பேருங்க ஹெலிகோர்பா ஆர்மிஜராங்க. இந்த துவரை பச்சை புழுங்க கொண்டக்கல்ல பயிர் அப்புறம் துவரம் பருப்பு இந்த மாதிரி வர பயிர்களில் காய்க்கும் பருவத்துக்கு முன்னாடியே அதாவது பூ பூக்கும் பருவத்திலே வந்துடுங்க. இந்த பச்சை காய்ப்புழு பார்த்திங்கன்னா பருத்தியில் வந்து ரொம்ப பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணக்கூடியதுங்க. பக்கத்தில் எங்காச்சும் சூரியகாந்தி போட்டிருந்தாங்கன்னா அதுலேயும் இந்த புழு வருங்க. இதுக்கு வந்து சாப்பாடுனா கிட்டத்தட்ட 100-150 பயிர் இருக்குதுங்க. எந்த பயிரில் வேணாலும் இது போய் பொழைச்சிக்கும். தோர செடி போட்டிருக்கோம்னா இது கரெக்டாக காய் வைக்கும் போது இல்லை பூ பூக்கும் போது வந்துடுங்க. வந்துட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இலைய சேதம் பண்ணுங்க. அப்புறம் பூ வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா பூவை வந்து கரெக்டாக வட்ட வட்டமாக பூவை கடித்து பூவை சேதம் பண்ணும். சரிங்க, இப்போ பூவை வட்டமாக கடிச்சு போடுதுங்க. கடிச்சு போடுறதுக்கப்புறம் பூ எப்படிங்க இருக்கும், அன்னைக்கு பொழுதோட இல்லை அடுத்த நாள் காலையில் வாடி கீழே விழுந்துடும். இப்போ பூவெல்லாம் உதிர ஆரம்பிச்சுது. நம்ம போகிறோம் காடு சுற்றி பார்க்க போகிறோம், பார்த்தோம்னா பூவெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. எடுத்து பார்த்தா வட்டமாக இருக்குதுன்னா நம்ம சுலபமாக பார்த்துக்கலாங்க, ஓ பச்சை காய்ப்புலும் நம்ம இதுக்கு வந்துடுச்சு. இதை கட்டுப்படுத்தலைன்னா அடுத்தது காய் பூரா சேதாரமாயிரும். பூவை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு உயிர் வாழுங்க. அதுக்கப்புறம் காயை பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமாக கடித்து அதில் இருக்கிற முத்துக்களை பருப்பை சாப்பிட்டுங்க. இது வந்து உடம்பு பூரா வெளியில் இருக்குங்க, தலை மட்டும் உள்ளுக்குள்ளே போய் அழகாக அந்த பருப்பை சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. இது வந்து துவரை உளுந்து பாசிப்பேரு மொச்சக்காய் கடலக்காய் அவரை பருத்தி சோளம் நிலக்கடலை வெண்டை மிளகாய் போன்ற பல பயிரை இந்த புழு தாக்குங்க. எப்படி புழுவோட வாழ்க்கை முறை இருக்குதுன்னு பார்ப்போங்க. இது வந்து இனச்சேர்க்கை செய்யப்பட்ட பெண் அந்துப்பூச்சியானது 100,000,000 முட்டைகளை இடுங்க. ஆனால் ஒரு பூ முக்கில் வந்து ஒரு முட்டை தான் இடும்.

0: பிஞ்சு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தான் வரும், தனித்தனை முட்டையாக இட்டுக்கிட்டே போயிட்டுருக்கும். நம்ம துவரங்க போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அரை ஏக்கரா போட்டுருக்கோம்னா நம்ம செடி நெருக்கமாக நின்றுருப்போம், பூ ஊர்பட்ட பூ இருக்கும். நிறையா பூ இருந்தாலும் சரி, ஒரு ஒரு முட்டையாக அழகாக பூ மேலே இட்டுரும். இது ஏனுங்க, எல்லா அம்மாவுக்கும் உரிய பாசம்தானுங்க. தம் புள்ள முட்டையிலேருந்து வெளியே வந்துட்டால் கஷ்டப்படக்கூடாது சாப்பாட்டுக்குன்னு பூவிலையே இட்டுருங்க. இளம் புழு வெளியே வந்தோடனே பூவை கடித்து சாப்பிட ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உருண்டையாக இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க முட்டை.
1: ஒரு பாடலை அடுத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் பயிர் வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து நம்மிடையே கூறிக்கொண்டிருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள்.
1: ஒரு 3-4 5 நாள் கழிச்சு அதுல இருந்து இளம் புழு வெளியே வருங்க. அது லைட் மஞ்சளா, அதாவது இளம் மஞ்சள் நிறத்துல இருக்குங்க. பூ மொக்கு காய் வருது பார்த்தீங்கன்னா, சின்ன காய், இதெல்லாம் தாக்கி சேதப்படுத்துங்க. வளர வளர இது வந்து அப்படியே பழுப்பு நிறமாகி பச்சையாகி, சரிங்களா, உடல்ல அங்கங்கே ரோமங்கள் நிறைந்து காணப்படும். அது 3.5 சென்டிமீட்டர்லேருந்து 4.5 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமுள்ள பச்சை புழுவாக வளர்ந்து காணப்படும். உடல்ல பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறக்கோடுகள் அல்லது மஞ்சள் நிறக்கோடுகள் காணப்படும் இந்த புழுவோட உடம்புல. இது முன்னாடியே சொன்ன மாதிரி தலையை மட்டும் காய்களை விட்டு அதோட முத்தை சாப்பிட்ரும். அப்போ துவரை செடியில் முத்து இருக்காதுங்க, நமக்கு மகசூல் பாதிக்கும். சரி, அந்த புழுவோட மிச்ச பகுதியெல்லாம் வெளியில் இருக்கணும், தலை மட்டும் உள்ளுக்குள்ளே போயிடும். இதோட அந்த துவரை காய் பகுதியில் இதோட கழிவுகள் காணப்படும். ஒரு 5 நாள்லேருந்து 21 நாளைக்குள்ளே நல்லா வளர்ந்த புழுவாக வந்துடுங்க. இது வந்து அந்த இலைகளுக்கு இடையில அடர் இலைகளை சுற்றியோ இல்லை மண்ணில் கூட்டுப்புழுவாக மாறும். இந்த புழு வந்து மண்ணில் கூட்டுப்புழுவாக மாறி 10 நாளில் பட்டாம்பூச்சியாக அந்திப்பூச்சியாக வெளியே வரும். இது பட்டாம்பூச்சி பார்த்திங்கன்னா பழுப்பு கலரில் ஒரு புள்ளி வி வடிவ கோடுகளோடு இதனுடைய முன்றக்கை இருக்கும். இது வந்து பச்சை காய்ப்புழுவோட வாழ்க்கை முறை. அடுத்தது காய்ப்புழு, எக்ஸலாஸ்டிஸ் அட்டமோசான் இதுக்கு பேருங்க. இந்த காய்ப்புழு பார்த்தீங்கன்னா துவரை அவரை செடிகளில் பூ பூக்குது பார்த்தீங்களா, பூ பிஞ்சு மொக்கு இதெல்லாத்தையும் சாப்பிடுங்க. இதுவும் துளையிட்டு அந்த பூ இளம் காய்களை சாப்பிடக்கூடியது. இந்த தாய்ப்பூச்சி இருக்குது இல்லைங்களா, இது வந்து சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்குங்க. சீராக பிளவுபட்ட இறக்கைகளை கொண்டது. மொத்த பூச்சியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் கூட இருக்காது. புழுவே வந்து 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப சின்ன புழு. ரெண்டு பக்கம் கூர்மையாக இருக்கும். இது பூவு இளம் காய் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து பச்சை நிற முட்டைகளை அது மேலே இட்டுருங்க. இட்டோடனே இதனுடைய இளம் புழுக்கள் வெளியே வரும். வந்தோடனே புழு என்ன பண்ணும், பூவை ஓட்ட போடும், இல்லைனா காயை ஓட்ட போட்டு இது உள்ளுக்குள்ளேயே போயிடும். காய்க்குள்ளேயே போய் நல்லா சாப்பிட்டு திருப்பியும் வெளியே வந்து இதனுடைய கூட்டுப்புழுவாகி அந்த காயோட ஓட்டிலேயே இது தங்கிக்கும். இது வந்து சில சமயம் வெளியில் இருந்துக்கிட்டே விதையை பூரா சாப்பிட்ரும், சரிங்களா. புழு பச்சையாக பழுப்பு கலந்த நிறத்தில் காணப்படும். இது உடம்புல வந்து கொத்து கொத்தாக முடி இருக்குங்க. 2-4 வாரத்தில் கூட்டுப்புழுவாகி அந்த காயோட தோல் மேலேயே இது கூட்டுப்புழுவாயிரும். கூட்டுப்புழுவாகி இது என்ன பண்ணும், தாய் அந்த பூச்சியாக வெளியே வரும். இது வந்து பிளவுபட்ட ரக்கை கொண்ட பூச்சி. அடுத்தது வந்து துவரை காயி. இந்த துவரை காயை இந்த ஈ வந்து துளைத்து உள்ளே சென்று அதனுடைய பருப்புக்களை சார உறிஞ்சி அல்லது சாப்பிட்றதுனால சுருங்கிருங்க. பருப்பு சுருங்கிறதுனால மகசூல் குறைந்துவிடும். விதைகளை அரித்து உண்பதனால் பெருமளவு துவரையில் மகசூல் குறைஞ்சிரும். துவரையாகட்டும் உளுந்தாகட்டும் இந்த காயி வந்து மிகுந்த சேதாரத்தை உண்டு பண்ணக்கூடியது. இது வந்து வெண்டை

குசும்பா, துவரை பயிர்கள் ஆகிய பயிர்களை சுலபமாக தாக்கக்கூடியது. கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, மொத்த பயிரில் 70-80% காயில் இது தாக்கும் வல்லமை கொண்டது, திறன் கொண்டது. ரொம்ப சின்ன ஈங்க, இது கருநீல நிறத்தில் இருக்குங்க. இனச்சேர்க்கை செய்யப்பட்ட பெண்ணி வந்து முட்டைகளை வந்து தனித்தனியாக பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த பிஞ்சில் விட்டுருங்க. சும்மா ஒரு ஈ வந்து 70-80 முட்டைகளை போடுங்க. ஒரு பிஞ்சிலேயே 3-4 முட்டைகளை வரைக்கும் கூட அடர்த்தி கம்மியாக இருக்கும்போது காணப்படுங்க. அதாவது காயோட எண்ணிக்கை கம்மியாக இருந்ததுன்னா ஒரே காயிலேயே 3-4 முட்டையும் இருக்குங்க. இது முட்டையிலிருந்து புழு வருது பாருங்க, அது வந்து 3 நாளில் வெளியே வந்துடுங்க. அது பச்சை இளங்காய்களோட முத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அதை தின்னு 9-10 நாளில் முழுமையாக வளர்ச்சி அடையும். புழு வந்து வெள்ளையாக தலைகள் கால்கள் எதுவும் இல்லாமல் சும்மா அப்படியே உருளை மாதிரி இருக்குங்க. அதுதான் தொலைச்சிட்டு உள்ளுக்குள்ளே போயிடும். அந்த காய் உள்ளுக்குள்ளே போகுது இல்லைங்களா, அந்த காய்க்குள்ளேயே கூண்டு புழுவாகி 4-12 நாள் அதாவது சீதோஷ நிலையை பொறுத்து இது ஈயாக வெளியே வரும். இந்த ஈ வந்து 1-1.5 வாரம் வரைக்கும் உசுரோடு இருக்கும். திருப்பியும் இதே மாதிரி தன்னோட சேதாரத்தை செய்யும்.

0: புள்ளிக்காய் துளைப்பான், மறுக்கா டெஸ்ட்லாலிஸ். இந்த புள்ளிக்காய் துளைப்பான் பார்த்தீங்கன்னா துவரா, அவரா, தட்டைப்பயிறு, தக்கப்பூண்டு அந்த செடிகளில் வந்து நிறையா காணப்படுங்க. இந்த செடிகள் இருக்கிற பூக்கள் இருக்கு இல்லைங்களா, பூவை வந்து ஒன்றா நூலாம்படையால் சேர்த்து அவற்றை வந்து அதுக்குள்ளே இந்த புழு இருந்துக்கிட்டு அந்த பூக்களை தின்னும். சரி, நூலாம்படையால் சேர்த்து இந்த பூக்களை சாப்பிடும்போது பூக்கள் உதிர்ந்து விடும், வாடி உதிர்ந்து விடும். அப்போ நமக்கு மகசூல் இழப்பு அதிகமாக காணப்படும். பூக்களெல்லாம் உதிர்ந்துருச்சு, அப்போ பிஞ்சு பிடிச்சிருச்சு வச்சுங்க, பிஞ்சுக்குள்ளே இது வந்து துளைத்து அந்த பிஞ்சுக்குள்ளே போயிடும். பிஞ்சு கிடைக்கல, இது முன்னாடியே வந்துருச்சுன்னு வச்சுங்க, தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த செடி செடியோட தண்டில் தொலைச்சி உள்ளுக்குள்ளே போய் இது சாப்பிடும். தண்டையும் துளைக்கும், பூவையும் துளைக்கும், காயையும் துளைக்கும். இந்த புழுவும் வந்து மங்களாக பச்சை கலரில் இருக்குங்க, பழுப்பு நிற தலையோடு இருக்கும். உடம்புல கரும்புள்ளிகள் அங்கங்கே காணப்படும், மெல்லிய ரோமங்களும் இருக்கும். காய்கள் அல்லது பூக்களை பிணைத்து அதுக்குள்ளே கூட்டுப்புழுவாக மாறும். பட்டாம்பூச்சி பார்த்திங்கன்னா சின்னதாக மஞ்சள் கலரில் வெண்மையான கோடுகளோட அடையாளத்தில் காணப்படும். இது புள்ளி காய் துளைப்பான். இதே வந்து காய் துளைப்பான் இன்னொன்று இருக்குதுங்க, அது வந்து சாதாரண ஈட்டியெல்லாம் ஜிங்க்னெல்லாம் அதுக்கு பேர். அது வந்து சிறிய சாம்பல் கலந்த பழுப்பு நிற முன்றக்கைகளோட முன் ஓரத்தில் வெண்கோடுகள் கொண்டு காணப்படும் தாயந்து பூச்சி. புழு வந்து பச்சை கலரில் தான் இருக்கும். அதோட புழுவோட முன்பகுதியில் ஒரு அஞ்சு கரும் புள்ளிகள் காணப்படும். இதுவும் காயை தொலைச்சி உள்ளுக்குள்ளே போயிடும். உள்ளுக்குள்ள இருக்கிற பருப்பை பூரா சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ளே கூட்டுப்புழுவாகி முழு வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் தாய் பூச்சியாக தான் வெளியே வரும். இதோட பேர் ஈட்டியல்லா ஜிங்க்னல்லா.
1: இதுவரைக்கும் பயிர் வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்ன, இதோட தாக்குதல் எப்படி இருக்கு, எந்தெந்த பருவத்தில் இந்த தாக்குதல் ஏற்படுது, இதன் அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதை பற்றின கருத்துக்களை ரொம்ப விரிவாக பகிர்ந்துக்கிட்டாங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள். நாளைக்கும் நம்ம ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் தகவல்களை பகிர்ந்து இருக்காங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள். நாளைக்கும் நமது நிகழ்ச்சியை மறக்காமல் கேளுங்க.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8222649549
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்கறேன்.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
5: தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: சூப்பர்,
4: டோன்ட் மிஸ் இட்.

நேரம் 8:14 கேட்ட பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்திற்காக மனோகே சித்ரா பாடியது, இசை இளையராஜா.

கேட்ட பாடல் ஜென்னஜமீன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடலாசிரியர் வாலி, கார்த்திக் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது.

மன்னன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நேரம் 8:50. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இது மனோரஞ்சனம் திரை இசை.

நேரம் 8:59 நிமிடம். நேர்கள் இதுவரை கேட்டது மனோரஞ்சிதம் திரை இசை பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர், நேரம் 9:30. நேயர்களே, இப்பொழுது திரைகானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக தில்லானா மோகனம்பாள் திரைப்படத்திற்காக பி சுஷீலாவின் குரல் வண்ணத்தில் அமைகிறது பாடல்.
1: தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை கானம். நேரம் 9:35. நேயர்களே, நம் நிகழ்ச்சியில் இனி வரும் அடுத்த பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, எம் ஆர் விஜயா பாடியிருக்கும் பாடல்.

Da da da da da.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸுடன். நேரம் 10:45 கடந்து அரங்கிசை கேட்கலாம். அரங்கிசையில் இன்று எம்டி ராமநாதன் பாட்டு, பி தட்சிணாமூர்த்தி வயலின், டிவி கோபாலகிருஷ்ணன் மிருதங்கம். அரங்கிசையில் முதலாவதாக நவராக மாளிகை என துவங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது ராகவர்ணம் ஆதிதாளம்.

10:18 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் அரங்கிசையில். அரங்கிசையில் அடுத்ததாக ஸ்ரீ மகா கணபதி என துவங்கும் தீட்சிதர் கிருதி, கௌளை ராகம், மிஸ்ர சாப்புத்தாளம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில். நேரம் 10:33. அரங்கிசையில் நிறைவாக ஏமனினே என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, முகாரி ராகம், ஆதி தாளம்.
1: Very, very.

0: நிறைவு பெற்றது அரங்கிசை. அரங்கிசையில் இதுவரை எம் டி ராமநாதன் பாட்டு, பி தட்சிணாமூர்த்தி வயலின், டிவி கோபாலகிருஷ்ணன் மிருதங்கம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11 மணி.

நேயர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். ஆம் நேயர்களே, இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க நாளை ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைய படைப்பாக. காலை 6:15 பக்தி மாலை நிகழ்ச்சியில் பி சுசீலா, பிரதர் டிஜிஎஸ் தினகரன், ஏஆர் ஷேக் முகமது, டிஎம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி மாலை பாடல்கள் கேட்கலாம். நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:45 மாநில செய்தி அறிக்கை, 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 சேவை செய்திகள். காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும். நாளை காலை 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே. நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகேஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் BMS கதிர்வேல் தவில். காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம். நாளை காலை 10:30 கவிதையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். நாளை நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாடல் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை,

12:50 மெல்லிசை, அதனை தொடர்ந்து சேர்ந்திசை. நாளை பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக. நாளை பிற்பகல் 1:55 பாடல் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. நாளை கடன் உத்தரவாத திட்டம் 2026. நாளை பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை, கோபிவட்டம் கொங்கற்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 2:55 வானிலை அறிக்கை. நாளை மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைசை, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, நாளை மாலை 6:10 பா மாலை, 6:40 முல்லை வனம். நேயர்களே, நாளை இரவு 7:00 திரைகானம், 7:10 மாவட்ட செய்தி மடல் சென்னை அஞ்சலாக. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை மாலை 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் பயிறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கர் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. நாளை இரவு 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:00 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 9:15 ஸ்பாட்லைட். நாளை இரவு 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசை திருச்சிராப்பள்ளி வானொலி நிலைய படைப்பாக. நாளை இரவு 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. நேயர்கள், இதுவரை கேட்டது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.